காலை பொழுதின் வாழ்த்து விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்காங்க. இதழ்க சின்ன சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மனைவி கலா மற்றும் ராமதாஸ் சுரேஷ் பிரவீன் பாலசுப்ரமணியம் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹட்டன் கேம்பெளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்த அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் எட்டியாந்தோட்டையிலிருந்து சரோஜினி நிகழ்ச்சியோடு இணைந்து இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல ஒரு நாளாக மலர்வதோடு மும்தாஜ் பேகம் மற்றும் சாந்தினி அருண்மொழி சின்னையா மகாதேவன் ராஜலட்சுமி ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. விஓயா மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கணவர் விக்னேஸ்வரன் மற்றும் தனுஜா சான் சாந்தி சந்திரமோகன் கருப்பையா கண்ணதாசன் அஸ்வின் மற்றும் ஆசித் இமேஷா டிலோ தம்பிராஜா மற்றும் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சியோடு இணைந்து இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு கேசாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு யாழ்ப்பாணம் தயாகரன் மற்றும் யதீஸ்வரி கவஸ்கரன் லவித்ரன் டிலுக்சன் நண்பர் உசாந்த் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இதழ்கசினையிலிருந்து மஞ்சு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பு கலந்த காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கேலியா கங்கைவத்தையைச் சேர்ந்த ராஜவேல் மனோன்மணி தம்மதிகளின் செல்வ புதல்வன் நிஷாந்தன் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறாங்க பிரியங்கா மற்றும் புனித லோஜினி ரானியா ஷேம் ஆகாஷ் மற்றும் டிசான் டிலான் சஜீவன் சிவரூபன் டிலுக்ஷனா ரத்திக் ஆகியோர் இணைந்து வாழ்த்துறதா தெரிவிச்சிருக்காங்க. வசந்த மேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமையான காலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை ட்ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் என்று மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சுஜி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி எல்லோருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி. இன்றைய நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் என்று லிந்துளை எஞ்சின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312 775 0031 இல்லை என்றால் 0312 775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும்.

நேயர்களாக நல்ல நேரம் காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி வரை, ராத்திரம் பிற்பகல் 1:35 மணியிலிருந்து 3 மணி வரை, எமகண்டம் காலை 6 மணியிலிருந்து

அச்சம் விருச்சிகம், கவனம் தனுசு, ஆர்வம் மகரம், செலவு கும்பம், கவலை மீனம், ஊக்கம் மீண்டும் வந்த ராசி.

வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0113, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பூவா ஸ்டேட் சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்று தன்னுடைய மகளான தாரிணி 14வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அப்பா சண்முகநாதன் மற்றும் அம்மா மீனலோஜினி, அபிசனா மற்றும் நேத்ரா, அஸ்மிதா, மதுமிதா, மோகன், தெய்வானி, பவிஷான் மற்றும் சந்துனி இணைந்து குடும்ப உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்த மேகம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாராஸ்டே சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அபி, ஜானு, பவிசனா மற்றும் பிரியா, ரோஷினி மற்றும் தேஜ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. நாவலப்பேட்டையிலிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சியோடு இணைந்து இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாங்க. திருகோணமலையிலிருந்து ஆஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு அஷாமையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்த உறவுகள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். கந்தப்பள்ளியிலிருந்து ஜோன் சித்ரன் நிகழ்ச்சியோடு இணைந்து மனைவி மல்லிகாவுக்காக ஒரு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன் யசோதா இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அக்கா இனிமையான காலை நேர வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப், மகன் ஹல்தாப் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் மானதி சிஸ்டர், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அன்பு மனைவி மகேஷ் மற்றும் மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, துக்ஷான் மற்றும் சிந்துஜா மற்றும் வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு புலட்கோ பிடியவிலிருந்து இளங்கோன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் என்று நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் மானதி சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி ரிஸ்வான் ஹெலந்தகோட பேருவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். அவிசாவல பெந்திட் ஸ்டேட் இருந்து குமார் தங்கதுரை மற்றும் மனைவி நித்யவாணி, பிள்ளைகளான கிருஷாந்தினி, துஷ்யந்தி, ருகன்யா மற்றும் கோபிஷான் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நிற வணக்கம் என்று பத்துக்குமா அம்பி தினியவிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

ஒழிக்கிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடியல் நிகழ்ச்சி. அதோடு இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க கிரியல்ல இருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு பாதுக்க சின்னத்தம்பி மற்றும் தனலட்சுமி அழகுசுந்தரம் சின்னையா மகாதேவன் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. தெல்தோட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்து இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. வத்தலை அக்பர் டவுன்லிருந்து கருண அண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்க மக்கா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று யாழ்ப்பாணம் பசரியூரிலிருந்து இன்ஷாப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கமானந்தி மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் நலமான நாளாக அமையட்டும் என்று ரவிச்சந்திரன் நீர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள். நானும் வெடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. விடியல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் கொட்டகலை டிரைட்டன் சந்தியாகோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனீஃபா சரண்யா மிஸ்மிதா மற்றும் யோகராணி ரமேஷ் விஜய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தரணிய கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி என்று பசரியூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. காலை நேர வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கழுதாவளையிலிருந்து சுந்தரம் சசிகலா கோகுலன் ரமணன் கிருஷாந்தன் சீனு ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு இறுதியாக ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே வெனிசுலா ஏற்பட்ட பூகம்பம், அதனைத் தொடர்ந்து கொலம்பியாவில் ஏற்பட்ட பூகம்பங்கள் என இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் ஒரு பக்கம் பாதிப்பினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில், நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கை தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதே நேரம் பொருளாதார நிலையிலிருந்து நாடு மிக விரைவாக மீட்சி பெற்று வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரம் நேற்றைய தினம் மீலாது நபி தேசிய தின நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி 22வது திருத்தம் குறித்தும் அதில் இன மதங்களுக்கிடையில் காணப்படுகின்ற ஒற்றுமையை வலியுறுத்துகிற விதத்திலும் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இன மத மோதல்களுக்கு இதற்கு பிறகிடம் அளிக்கப் போவதில்லை என்பது ஜனாதிபதியுடைய கருத்தாக இருந்த அதே நேரத்தில் 22வது திருத்தத்தை மீளப்பெறப் போவதில்லை, மக்கள்

வகுப்புகள் ரத்து செய்யப்படும் என்பதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிற கருத்து புதிய அரசியலமைப்பு கட்டாயம் தேவை என்பதாக சஜித் பிரேமதாச வலியுறுத்தியிருக்கிற விடயங்களும் இவ்வாறு தரப்படுகிறது. இதுநேரம் சுகீஸ்வரவின் கைது குறித்து கோட்டாபய ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதான செய்திகளும் இதனோடு இணைந்ததாக தரப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாக இருக்கிற செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி, நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் சிறப்பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த நேபாள வெள்ளம் குறித்தான தகவல் இன்றைய தினம் தமிழன் பத்தினுடைய உட்பக்கத்திலே இது செய்தி வெளியாக இருக்கிறது. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த பரிதாபம், வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் சிக்கினர், திபெத்தில் பனிப்பாறை வெடித்ததாக அச்சம் என்று தமிழன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பலர் உயிரிழந்த நிலையில் 200 வெளிநாட்டவர்கள் உட்பட 400 சுற்றுலாப் பயணிகளை காணவில்லை என்று நேபாள சுற்றுலாத்துறை தெரிவித்திருக்கிறது. இதில் 105 பேர் இந்தியர்கள் என்பதாகவும் இவ்வாறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நேபாளத்தில் நேற்று காலை 8:30 மணி அளவில் ரகாபா மாவட்டத்தில் போட்டி கோசி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் சற்றும் எதிர்பாராத நிலையில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த பல்வேறு கட்டடங்கள், வாகனங்கள், ஆற்றின் குறுக்கே இருந்த பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. ஆரம்பத்தில் 100 பேர் உயிரிழப்பு என உறுதி செய்யப்பட்ட நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பலர் உயிரிழந்த நிலையில் 291 வெளிநாட்டவர் உட்பட 384 சுற்றுலாப் பயணிகளை காணவில்லை என்று நேபாள சுற்றுலாத்துறை தெரிவிக்கிறது. இதில் 105 பேர் இந்தியர்கள் என்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. மாயமான வெளிநாட்டவர்கள் இந்தியா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, அமெரிக்கா, மலேசியா, பிரிட்டன், தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த செய்திகள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இதேநேரம் நேபாள நாட்டினுடைய வடபகுதியில் உள்ள ரகாவா மாவட்டம் இது திபெத்திய எல்லையை ஒட்டி அமைந்திருக்கிறது. இந்நிலை இப்பகுதியில் நேற்று காலை 8:30 மணி அளவில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வீடுகள், வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. அது மட்டுமல்ல பெரிய பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. கங்கையின் கிளை ஆறுகளான கோஷி, கண்டக்கார்கள் நேபாளத்திலும் பீகாரிலும் ஓடுகின்றன. அதனாலேயே இந்த ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்தியாவின் பீகாரிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து இன்னும் முழு வீச்சில் மதிப்பீடு செய்யப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதேபோல திடீரென இத்தகைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட என்ன காரணம் என்று ஆராய்ந்து வருவதாக நேபாள மழை வெள்ள கணிப்பு நிலையம் தெரிவிக்கிறது. ரகுவா மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் மழை பெய்திருந்தாலும் கூட அது இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்றும், ஒருவேளை திபெத் பகுதியில் ஏதேனும் பனிப்பாறை உருகி வெடித்து அதன் மூலம் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதா என்பது குறித்தும் ஆய்வுகள் நடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் திபெத்திலும் வெள்ளப்பெருக்கு மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் சிலரை காணவில்லை என்றும் சீனாவின் அரசு ஊடகமான சிங்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. திபெத் நேபாள எல்லையில் உள்ள கிராங் பகுதியில் பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் காணாமல் போனவர்களை தேடும்படியும் வேறு ஏதும் பேரிடர்கள் தொடரக்கூடுமா என்பதை ஆராய்ந்து கண்காணிக்கவும் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளதாகவும் சிங்ஹுவா ஊடகம் இவ்வாறு கூறப்படுகிறது. இதனிடம் நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா அமைச்சர்களுடனான அவசர ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். வெள்ளப்பெருக்கு சேத விவரங்கள் மற்றும் மீட்பு பணிகள் பற்றியும் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதையும் போலீசார், நேபாள ராணுவம், ஆயுதப்படை ஆகியன மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிக்கு ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான பாதிப்பு, அதுவும் எதிர்பாராத நேரத்தில் இடிந்த ஒரு வெள்ளப்பெருக்காக இது பார்க்கப்படுகிறது என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். சாதாரணமாக சுனாமி அலைகள் தோற்றம் பெற்று எழுந்ததைப் போல 2011 மார்ச் 11 ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமிக்கு நிகரான ஒரு வெள்ளப்பெருக்கினை இப்போது நேபாளம் சந்தித்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது. இதனிடம் இலங்கையினுடைய காலநிலை நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளும் வெளியாகின்றன. தொடரும் மழையுடனான சீரற்ற காலநிலை, 16,672 பேர் பாதிப்பு, 10 பேர் உயிரிழப்பு என்பதாக இந்த செய்தியும் ஒரு பக்கம் வெளியாகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட இயற்கை சிக்கி 15 மாவட்டங்களில் 4,248 குடும்பங்களைச் சேர்ந்த 16,672 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி 10 பேர் உயிரிழந்திருப்பதோடு 9 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் 2 குடியிருப்புகள் ஒற்றாகவும் 747 குடியிருப்புகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதுகுறித்து அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் கண்டி, நூரலியா, மாத்தலை, கேகாலி, ரத்னபுரி, மாத்தரை, காலி, ஹம்மாந்தோட்டை, புத்தளம், குருநகல், திருகோணமலை, அம்பாறை, அனுராதபுரம், களுத்துறை மற்றும் பதுளை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 16,672 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டி மற்றும் நூரலி ஆகிய

மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. அந்த வகையில் கண்டி மாவட்டத்தில் 1186 குடும்பங்களைச் சேர்ந்த 4935 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதனிடம் கண்டி மாவட்டத்தில் 269 குடியிருப்புகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு 8 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நுவரெலியாவில் 2021 குடும்பங்களைச் சேர்ந்த 7916 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளதோடு 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அத்தோடு 2 வீடுகள் முற்றாகவும் 193 வீடுகள் பகுதிகளிலும் சேதமடைந்துள்ளன என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் மழையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு, 16,000 பேரளவில் பாதிப்பு, 10 பேர் உயிரிழப்பு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வறட்சியினால் ஏற்பட்ட பாதிப்பு, குடிநீரின்றி 84,000 பேர் அவதியுற்று வருகிறார்கள் என்பதும் ஒரு செய்தி. ஒரே நாட்டில் 2 வகையான காலநிலை நிலவுகிறது என்பதை இந்த செய்திகளின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த வறட்சியின் காரணமாக 7 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக 1,000,000 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எல்னினோ தாக்கத்தால் தான் நாட்டின் ஒரு சில பகுதிகளில் வறட்சியான காலநிலை தீவிரமடைந்திருக்கிறது. கிழக்கு, வடமத்திய, உவா, சபர்கம மற்றும் தெற்கு ஆகிய மாகாணங்களில் வறட்சியான காலநிலை தீவிரமடைந்துள்ளதால் மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இதனால் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள தரவு கமிய ரத்தினபுரி, அம்பாறை, மட்டக்களப்பு, மொனராகல, பதுல, புலனரு மற்றும் அம்மாந்தோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 26,457 குடும்பங்களைச் சேர்ந்த 84,545 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மொனராகலை மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலானோர் குடிநீர் தட்டுப்பாடு எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் மொனராகலையில் 11,074 குடும்பங்களைச் சேர்ந்த 35,639 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9,547 குடும்பங்களைச் சேர்ந்த 28,223 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 2,823 குடும்பங்களைச் சேர்ந்த 8,847 பேரும், பதுளை மாவட்டத்தில் 2,059 குடும்பங்களைச் சேர்ந்த 7,876 பேரும், புறநிலை மாவட்டத்தில் 683 குடும்பங்களைச் சேர்ந்த 2,646 பேரும், அம்மதோட்டை மாவட்டத்தில் 127 குடும்பங்களைச் சேர்ந்த 515 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 144 குடும்பங்களைச் சேர்ந்த 499 பேரும் குடிநீர் தட்டுப்பாட்டை இவ்வாறு எதிர்கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டோருக்கு குடிநீர் விநியோகிக்கும் நடவடிக்கைகளை அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் முன்னெடுத்துள்ளதோடு சுகாதார பாதுகாப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது பிரதானமான ஒரு தகவல். இதனிடம் யாழ தேசிய பூங்காவினுடைய வளாகங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்கள் வெளியாகின. செப்டம்பர் 14 தேதி முதல் அக்டோபர் 15 வரையிலான காலப்பகுதியில் அந்த வளாகங்கள் மூடப்பட்டிருக்கும் என வன ஜீவராசிகள் திணைக்களம் அறிவிக்கிறது. அப்பகுதியில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த திணைக்களம் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற கடும் வறட்சி காரணமாக யாழ தேசிய பூங்காவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வளாகங்களை தற்காலிகமாக மூடுவதற்கான ஒரு தீர்மானமாக நாம் இதனை அவதானிக்கலாம். இந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். நாட்டில் பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறது, ஏற்படக்கூடும் என்பதான கருத்துக்கள் முன்னாள் ஜனாதிபதியினூடாக வெளிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மத்திய வங்கியின் ஆளுநர் ஒரு மிக முக்கியமான கருத்தினை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாட்டினுடைய பொருளாதார நிலைமை ஸ்திரமாக இருக்கிறது, வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது, ஏனைய நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதுவே அவருடைய கருத்தாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பொருளாதார நிலையிலிருந்து பழைய நிலைமைக்கு நாங்கள் மீட்சி அடைந்து வருகிறோம் என்பதும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிற விடயமாக எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி மத்திய வங்கியின் ஆளுநர் கருத்து தெரிவித்திருக்கிறார். பொருளாதார நெருக்கடி இலங்கை மிகவும் வேகமாக மீட்சி உலக நாடுகளுக்கு முன்னுதாரணம் என்கிறார் மத்திய வங்கியின் ஆளுநர் என்பதாக தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முந்தைய நிலையை கிட்டத்தட்ட எட்டியுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் இவ்வாறு தெரிவிக்கிறார். நாட்டில் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள இந்த திருமிச்சிக்கு வலுவடைந்த அரசு நிதிநிலை, மேம்பட்ட நிதி பற்றாக்குறை நிலை மற்றும் கடன் நிலைத்தன்மையை நோக்கிய முன்னேற்றம் ஆகியவை முக்கிய தூண்களாக இருப்பதாகவும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டு இலங்கை தனது வரலாற்றில் முதலாவது அரச கடன் தவறுதலை எதிர்கொள்ளும் அளவுக்கு நாட்டை தள்ளிய கடுமையான பொருளாதாரம் மற்றும் கொடுப்பனவு நிலுவை நெருக்கடியின் ஆழத்தை கருத்தில் கொள்ளும் போது பொருளாதார மீட்சியின் வேகம் குறிப்பிடத்தக்கது எனவும் அவரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. வெளிவிகார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளக்கமளிப்பு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்வில் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ராஜேந்திர சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இலங்கை எதிர்கொண்ட நெருக்கடியின் தீவிரத்தன்மை மற்றும் அதனைத் தொடர்ந்து குறுகிய காலத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் விழப்பெற்ற வேகம் ஆகிய இரு காரணிகளாலும் இலங்கையின் அனுபவம் சர்வதேச அளவில் தனித்துவமானதாக திகழ்கிறது.
கடுமையான பொருளாதார மற்றும் கொடுப்பனவு நிலுவை நெருக்கடியை எதிர்கொண்டு அதன் பின்னர் மிக வேகமாக மீண்டும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை அங்கீகரிக்கப்படலாம். அரசாங்கத்தின் நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இந்த பொருளாதார வீழ்ச்சியின் முக்கிய அம்சம். 3 ஆண்டுகளுக்குள் அரசாங்கத்தின் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் கிட்டத்தட்ட 100% அதிகரித்திருக்கிறது. அரசு வருவாய் மிகவும் குறைந்த மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்தது. அதன் காரணமாக நிதி பற்றாக்குறை அதிகரித்த காலகட்டத்தை இது மாற்றியமைத்திருக்கிறது. வருமான திரட்டலை அதிகரித்தல், செலவினங்களை கட்டுப்படுத்தல் மற்றும் நிதிநிலைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றுடன் கடன் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளையும் இணைத்து அரசாங்கம் நிதி ஒழுக்கத்தை பேண முடிந்திருக்கிறது. 2022 நெருக்கடியை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தில் நிதி ஒருங்கிணைப்பு முக்கியமான பகுதியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் குறைந்த அரசு வருவாய், மிகப்பெரிய நிதி பற்றாக்குறைகள், குறைந்து போன அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் நிலைத்திருக்க முடியாத கடன் சுமை ஆகியவை ஒன்றிணைந்து நாட்டை வெளிநாட்டு கடன் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு தள்ளியிருந்தன. இதன் காரணமாக பொருளாதாரம் தற்போது உடனடி ஸ்திரப்படுத்தல் கட்டத்தை கடந்து செல்கிறது. இருப்பினும் இதுவரை பெற்றுள்ள முன்னேற்றங்களை தொடர்ந்து பேணுவதற்கு தொடர்ச்சியான நிதி ஒழுக்கமும் சீர்திருத்தங்களின் நீடித்த தன்மையும் அவசியம். கடுமையான பொருளாதாரம் மற்றும் கொடுப்பனவு நிலுவை நெருக்கடியை எதிர்கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கையை அடையாளப்படுத்த முடியும். அரசாங்கத்தின் வருமான விகிதம் 3 ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட 100% அதிகரித்திருக்கிறது. அரசு வருமானம் மிகவும் குறைந்த மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்தது. நிதி சமநிலையின்மையை அதிகரித்திருந்த நிலைமை தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தனது மேம்பட்ட பொருளாதார நிலையை சிறந்த அரசு கடன் தகுதியாக மாற்றுவதற்கு முயற்சித்து வருகிறது. இலங்கையின் அரசு கடன் மதிப்பீடு தொடர்பாக 3 முக்கிய சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களுடன் அதிகாரிகள் தற்போது கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகிறார்கள். நெருக்கடியின் போது வெளிநாட்டு கடன் திருப்பி செலுத்துதல்கள் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இலங்கை முன்னதாக கட்டுப்படுத்தப்பட்ட கடன் தவறுதல் வரைக்குள் வைக்கப்பட்டதே. கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை தொடர்ந்து அந்த வகை பாட்டிலிருந்து இலங்கை வெளியேறி தற்போது முதலீட்டு தரத்துக்கு கீழான பிரிவுக்கு முன்னேறி இருக்கிறது. இப்போது இலங்கையின் கடன் மதிப்பீட்டில் மேலும் ஒருபடி முன்னேற்றத்தை பெறுவது தொடர்பிலேயே பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்துகின்றன. அடைந்துள்ள முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை விரைவில் மேலும் ஒரு கடன் மதிப்பீட்டு உயர்வை பெறும். மேலும் ஒரு அரசு கடன் மதிப்பீட்டு உயர்வு இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்துக்கு வெளிப்புற மதிப்பீட்டை வழங்கும். எனினும் நாடு இன்னும் முதலீட்டு தரத்துக்கு கீழே உள்ளது. மேம்பட்ட அரசு கடன் தகுதியும் 2022 கடன் தவறுதலுக்கு பின்னர் சர்வதேச மூலதன சந்தைகளுடன் உறவை படிப்படியாக இயல்பு நிலைக்கு கொண்டுவர இலங்கை முயற்சிக்கும் நிலையில் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்கும் உதவக்கூடும். எவ்வாறாயினும் நெருக்கடிக்கு பின்னர் பெறப்பட்ட பொருளாதார சிறுத்தன்மை, நீடித்த பொருளாதார வளர்ச்சி, முதலீடு மற்றும் எதிர்கால உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை ஆகியவற்றை உருவாக்குகிறதா என்பதன் அடிப்படையிலேயும் பொருளாதார முயற்சி இனி மதிப்பிடப்படும். கடுமையான கொடுப்பனவு நிலை நெருக்கடியிலிருந்து பொருளாதாரங்கள் எவ்வாறு மீண்டு வர முடியும் என்பதையும் மதிப்பிடும். சர்வதேச நிதி நிறுவனங்களுக்கும் வர்த்தக நிறுவனங்களுக்கும் இலங்கையின் அனுபவம் முக்கியமான பாடங்களை வழங்கக்கூடும். ஆழமான பொருளாதார நெருக்கடிந்து ஒரு நாடு விரைவாக மீண்டு வருவதோடு மேலும் நிலையான நிகழ்வுத்தன்மை கொண்ட மற்றும் நீடித்த பொருளாதாரத்துக்கான அடித்தளத்தை எவ்வாறு அமைக்க முடியும் என்பதற்கு இலங்கையை படிப்படியாக ஒரு எடுத்துக்காட்டாக கருதப்படலாம் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறது. மத்திய வங்கியின் ஆளுநர் வழங்கிய உத்தரவாதமாக இருக்கிறது. இப்போது நாம் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கே தேசிய மீலாத்தின நிகழ்வில் நேற்றைய தினம் பங்கேற்றிருந்தார். அதன்போது அவர் வெளிப்படுத்திய கருத்து குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். அருண பத்திரிகையில் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஜனதா வெனுவன் கத்தீந்து ஆபசு ஹரவண்ணே நெஹ என்பதுவே அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தாக அமைகிறது. மக்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவினை எந்த வகையிலும் மாற்றப்போவதில்லை. ஆகவே 22வது திருத்தம் குறித்தான விடயத்தில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய இந்த கருத்து இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. மக்களை பாதிக்கும் எந்த முடிவையும் தான் எடுக்கப் போவதில்லை என்பதையும் ஜனாதிபதி உறுதிபட கூறுகிறார். இனவாதம், மதவாதம், மோதல்களுக்கு இடமளியேன், போதைப் பொருள் பாதாள குழுக்களை ஒழிப்பதும் உறுதி என்பதும் அவருடைய கருத்தாக அமைகிறது. சாதக பாதகங்கள், வெளித்தாக்கங்கள் என்பனவற்றை தீர்க்கமாக ஆராய்ந்ததன் பின்னரே 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்மொழிய தீர்மானித்தோம். தீர்மானம் எடுத்ததன் பின்னர் யார் எவ்வாறான எதிர்ப்புகளை வெளியிட்டாலும் மக்களுக்காக அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். சிறு குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அதனை மாற்றியமைக்கவும் தயங்க மாட்டோம் என்று உறுதியளிக்கிறேன் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிடுகிறார். நீர்கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 42வது தேசிய மீலாது நபி பிரதான அரச பெருவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதியினால் இவ்வாறு இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எந்த ஒரு இனவாத மோதல்களுக்கும் இடமளிக்க மாட்டோம். வெற்றிகரமான அரசை நிலைநாட்டுவதற்காக முக்கியமான பல்வேறு அத்திவாரங்களை இட வேண்டி இருக்கிறது. அடித்தளத்தை பலப்படுத்தாமல் எம்மால் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்க முடியாது. இந்த நாட்டில் இடம்பெற்ற தீய செயற்பாடுகளினால் எமது அடித்தளங்கள் அழிவுக்குள்ளி இருக்கின்றன. மீண்டும் பலமான அடித்தளத்தை இடுவதற்கான பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிங்கள தமிழ் பர்கர் என சகல இன மக்களதும் சமத்துவத்தையும் உரிமையின் அடிப்படையில் நிலநிறுத்தி இனவாதத்தை நிராகரிக்கும், சமய அடிப்படைவாதத்தை நிராகரிக்கும், தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவது முதலாவது அடித்தளமாக இருக்கிறது.
உலக நாடுகளுடனான தொடர்புகளை மேம்படுத்த வேண்டுமெனில் உலக அரசுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்காக கடந்த இரு ஆண்டுகளில் சர்வதேச அடிப்படைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது இரண்டாவது அடித்தளம். கட்டடத்தின் முன் சகலரும் சமமாக இருக்க வேண்டும். சட்டத்தின் முன் சகலரும் சமமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் கூட போதித்திருக்கிறார். சாதாரண பொதுமக்களுக்கு மாத்திரமே சட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்ற நிலைப்பாடு சமூகத்தில் இருந்ததே அந்த நிலைப்பாடு உண்மையாகும். ஆனால் இப்படியானதொரு நிலையில் வெற்றிகரமான நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. எவ்வாறானவராக இருந்தாலும் இந்த பாகுபாடுமின்றி சட்டத்தின் முன் சகலரும் சமமானவர்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஒருவரிடத்துக்கு அரசு கடன் மேற்கொள்ளப்படும் முக்கியமான சகல கொடுக்கல் வாங்கல்களையும் வீட்டிலிருந்து ஆன்லைன் முறையினூடாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். மேலும் சம்பள அதிகரிப்பை வழங்கவும் எதிர்பார்த்திருக்கிறோம். போதைப்பொருள் வியாபாரம், பாதாள குழுக்களை இல்லாதொழிப்பது தொடர்பில் நாங்கள் தொடர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம். எனவே போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பாதாள குழுக்களை இல்லாதொழிப்பதற்கு சகல மக்களும் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன். அதேபோன்று சகல அரசு அதிகாரங்களுக்கும் அப்பால் இந்த செயற்பாடுகளை தோற்கடிப்பதற்கு மக்களின் பலத்தை கட்டியெழுப்புவது அவசியம். மக்களின் பலம் மீது மிக நம்பிக்கையுடன் செயற்படுகிறேன். நானும் எனது அரசாங்கமும் எடுக்கும் எந்த ஒரு தீர்மானமும் அல்லது எந்த ஒரு நடவடிக்கையினாலும் இந்நாட்டு பொதுமக்களுக்கு சிறிய நெருக்கடி ஏற்படுத்தும் சிறியதொரு சம்பவமும் இடம்பெறாத அளவுக்கு பொறுப்புடன் செயற்படுவேன். புதிய அரசமைப்பு தொடர்பில் பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதனூடாக எமது சமூகத்தை சிறப்பாக்கும் நோக்கிலேயே இந்த அரசமைப்பு திருத்தத்தை பார்க்கிறேன். இதனால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் பாதாள குழுக்கள், போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் இந்த அரசமைப்பு திருத்தம் பாதகமாக அமையலாம். ஆனால் நாட்டு மக்களுக்கு இது சாதகமாகவே அமையும். இதனை அடிப்படையாக கொண்டே புதிய அரசமைப்பு திருத்தம் அமையும் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன். பொதுமக்களின் நீதி தொடர்பான நம்பிக்கையும் நீதியை விரைவாக நிலைநாட்டும் நோக்கமும் இதில் பிணைந்திருக்கிறது. நீதியை நிலைநாட்டும் நிறுவனங்களின் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. 2016 தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளுக்கு 2026 தீர்ப்பு கிடைக்கிறது என்றால் 2017 தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு 9 கடந்தும் ஒரு சாட்சி கூட பதிவு செய்யப்படவில்லை என்றால் நீதி தொடர்பில் என்று மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்படாது. அதனால் இந்த செயற்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும். இதற்காக பல்வேறு நிறுவன கட்டமைப்புகளை வினைத்திறனாக்கி சட்ட திருத்தங்களின் ஊடாக சட்ட பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள், மனிதவளம் என்பனவற்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த சகல செயற்பாடுகளிலும் மக்கள் ஆணை மீது இந்த அரசாங்கம் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது. நாட்டில் யார் எவ்வாறான எதிர்ப்புகளை வெளியிட்டாலும் மக்களுக்காக எடுக்கப்படும் எந்த ஒரு தீர்மானத்திலிருந்தும் பின்வாங்க மாட்டோம். தீர்மானம் ஒன்றை எடுக்கும் போது அதனால் கிடைக்கும் சாதக பாதகங்கள், வெளித்தாக்கங்கள் உள்ளிட்ட சகல விடயங்கள் குறித்தும் தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் தீர்க்கமாக கலந்துரையாடி இருக்கிறோம். அனைத்து கோணங்களிலும் சிந்தித்தே தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் தீர்மானம் எடுத்ததன் பின்னர் அதிலிருந்தே பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதிப்பட கூறிக்கொள்கிறேன். எடுத்த தீர்மானத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்படுமாக இருந்தால் அதனை மாற்றியமைப்பதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எப்போதும் மக்களின் குரலுக்கு செய்யமெடுப்போம் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மீலாது நபி தின நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது இனவாத மதவாத மோதல்களுக்கு இடமில்லை, இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த முயற்சியில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்பது அவர் முன்வைத்திருக்கிற கருத்தாக அமைகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு காலத்தின் தேவை என்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையிலான புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதையும் தற்போதைய காலத்தின் தேவையாகும் என தெரிவித்த அவர் குறுகிய நோக்கங்களுக்காக நீதிபதிகள் ஓய்வுபெறும் வயதை மாற்றியமைக்க கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். நேற்று புதன்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவரால் இந்த கருத்து இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே அரசாங்கங்கள் தங்களது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக செயற்படுகின்ற திருத்தங்களுக்காக மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை. அவற்றுக்கேற்ப எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் வரம்பற்ற அதிகாரங்களை மக்கள் வழங்கக்கூடாது. அவ்வாறு அளவற்ற அதிகாரம் அளிக்கப்படும் போது அரசாங்கம் அகந்தையுடனும் சர்வாதிகார போக்குடனும் செயற்படத் தொடங்கும். தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் தோல்விகளை மறைக்க நீதித்துறையை பயன்படுத்த முயல்கிறது என்றும் இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்துக்கு முன்பாக சில கூலி ஆட்களை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவதன் மூலம் சட்டத்துறையின் சவால்களுக்கு தீர்வு காண முடியாது. மேலும் தெருவுக்குழுக்களை அமைத்து மாகாண சபை தேர்தல்களை தள்ளி போடாமல் தைரியமாக இருந்தால் உடனடியாக தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனோடு இணைந்த மேலும் சில செய்திகள் அமைகின்றன. பிரதமர் நீதியரசருக்கு எதிரான அவதூறுகளை ஏற்க முடியாது என்பதாக மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் தங்களுடைய கடும் எதிர்ப்பினை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதே தமிழன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தி. எனவே பிரதமர் நீதியரசர் மீது முன்வைக்கப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் ஏற்க முடியாது, அவருக்கு எதிரான அவதூறுகளை ஏற்க முடியாது. அவ்வாறு எதிர்த்தரப்பினருக்கு பிரச்சனைகள் இருக்கமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் முறைப்பாடுகளை பதிவு செய்து அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியும் என்று மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் இவ்வாறு சவால் விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பில் அவர்
கருத்து வெளியிடும் போது பிரதமர் நிதியரசரின் பிறந்த திகதி தொடர்பில் சிலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அவரின் வயதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இலங்கை கடற்படை சட்டம் அதிபரத்தினைகள் அதிகாரியாகவும் மேல் நீதிமன்ற நீதிபதி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக கடமையாற்றிய தற்போது உயர்நீதிமன்ற பிரதமர் நீதியரசராக கடமையாற்றுகிறார். அவரின் பிறந்த திகதி பிறப்பு சான்றிதழ் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறோம். பிரதமர் நீதியரசருக்கு இரு ஆண் பிள்ளைகளே இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் பெண் பிள்ளைக்கு பிறந்தொகை நிதி செலவழித்து சொத்து வாங்கியதாகவும் போலியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவரின் மகன்மார் இருவரும் வெற்றிகரமான சட்டத்திரிகளாக செயற்பட்டு வருகிறார்கள். மேலும் 5 லட்சம் டாலருக்கு குடியிருப்பை பெற்றதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். எங்களின் எல்லைக்குள் இது குறித்து ஆராய்ந்து பார்த்தோம், ஆனால் அவர் இவ்வாறு எந்த ஒரு சொத்தையும் கொள்வனவு செய்யவில்லை. யாருக்காவது அது தொடர்பில் பிரச்சனை இருக்கமாக இருந்தால் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு, நிதியியல் குற்றப்பிரிவு போன்ற பல்வேறு நிறுவன கட்டமைப்புகள் இருக்கின்றன, அங்கு சென்று முறைப்பாடு செய்ய முடியும். அதேபோன்று சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு 3 சந்தர்ப்பங்களே இருக்கின்றன. அரசியலமைப்பின் 83வது உறுப்புறையின் பிரகாரம் அந்தந்த உறுப்புறையின் அடிப்படையில் திருத்தம் செய்வதென்றால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் அமைச்சரவை அனுமதி வழங்கினால் சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்த முடியும். 3வது சந்தர்ப்பத்திலே சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவது தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். அதன்படியில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் முதல் 2 சந்தர்ப்பங்களிலும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய அவசியமில்லை. மனுக்கள் மீதான விசாரணையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கமாக இருந்தால் அதனை அறிவிப்பதற்கான முழு அதிகாரமும் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கிறதே. 22வது அரசியலமைப்புக்கு எதிராக கருத்துக்கள் முன்வைத்து நீதியரசர்களுக்கு குறிப்பாக பிரதமர் நீதியரசர் மீது சேறுபூசல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தம் மீதான சேறுபூசல்களுக்கு பதிலளிப்பதற்காக வாய்ப்பு நீதியரசர்களுக்கோ நீதிபதிகளுக்கோ இல்லை. நீதிபதிகள் என்பவர்கள் இவை இந்த சமூகத்தில் விசேடமானவர்கள். பல்வேறு அர்ப்பணிப்புகளிடையே இந்த கடமையை செய்து வருகிறார்கள். அவர்களின் சுதந்திரத்தை முடிந்த அளவுக்கு வரையறுத்துக் கொண்டு சமூகத்திலிருந்து விலகியிருந்தே செயலாற்றுகிறார்கள். சட்டத்தரணிகள் உள்ளிட்ட இணைய தொழில்துறைகளில் இருக்கும் வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய உரியேறிய சிறப்புரிமைகளை குறிப்பாக சம்பளம் உள்ளிட்ட அவசியமான சிறப்புரிமைகளை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். தற்போதுள்ள பிரதமர் அரசர் பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நீதியரசர்கள் நீதிபதிகளின் ஒழுக்கம், வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தல், வழக்கு பொருட்களை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு இவரின் ஊடாக தீர்வு கிடைத்தது. எனவே அவர் மீது முன்வைக்கப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் ஏற்க முடியாத அவ்வாறு அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டுமாயின் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் முறைப்பாடுகளையும் பதிவு செய்ய முடியும் என்பதே குறிப்பிடத்தக்கது என்பதாக மக்கள் ஆணைக்கான சட்டத்தணிகள் தங்களுடைய கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். இதுநேரம் இந்த விவகாரத்தில் ஆளுந்தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் ஆதரவான சாதக பாதகமான கருத்துக்கள் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் அவதானிக்கலாம். அஜித் பி பெரேரா இவ்வாறு ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். 22வது திருத்த முயற்சி பிரதமர் நிதியரசரை அவமதிக்கும் செயல் என்பதாக அவர் கருத்து முன்வைத்திருக்கிறார். அரசாங்க தரப்பு நடைமுறைப்படுத்த உள்ள அரசின் 22வது திருத்தம் பிரதமர் நிதியரசரையும் அவமதிப்பது என்பதும் உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஏனைய நீதியரசர்கள் மீது நம்பிக்கையின்றி பிரதமர் நீதியரசர் மீது மட்டுமா நம்பிக்கை வைப்பது போன்று பேசுவது பிழையான வாதமாகும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அஜித் பி பெரேரா பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஊழல் மற்றும் மோசடி குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது நீதிமன்ற நீதிமன்றம் அல்லது மேல் நீதிமன்றமே அன்றி உயர்நீதிமன்றமும் பிரதமர் நீதியரசரும் அல்ல. சட்டம் அவருக்கு அந்த அத்தகைய அதிகாரத்தையோ வாய்ப்பையோ வழங்கவில்லை. நாட்டின் நீதித்துறையை கைப்பற்றுவதற்கு லஞ்சம் போன்ற ஒரு தந்திரோபாயத்தை இந்த அரசாங்கம் கையாளுகிறது. இது ஜனாதிபதியாலும் அரசாங்கத்திலும் எந்தவிதமான முன்னாலோசனையோ அல்லது கலந்துரையாடலோ இன்றி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தின் எந்த குழுவிலும் இது குறித்து விவாதிக்கப்படவில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடனோ மென்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுடனோ அல்லது ஏனைய நீதிமன்ற நீதிபதிகளுடனோ இது குறித்து பேசப்படவில்லை. சட்டம் சார்ந்த நிபுணர்களுடனோ அல்லது புதிய சட்டங்களை முன்மொழியும் இலங்கை சட்ட ஆணைக்குழுவுடனோ எந்த ஒரு கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை. இந்த திருத்தம் முற்றிலும் ஒரு எதிர்மறை நோக்கத்துடனேயே கொண்டுவரப்படுகிறது. இது பிரதமர் நீதியரசருக்கு செய்யப்படும் ஒரு அவமதிப்பு. குறிப்பிட்ட திகதி கடந்துவிட்டால் இந்த திருத்தத்தை கொண்டுவர மாட்டோம் என்று கூறுவது தவறானது. உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஏனைய நீதிசர் மீது நம்பிக்கை என்றே பிரதமர் நீதிசர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பது போன்று பேசுவது பிழையான வாதம். நம் நாட்டின் வரலாற்றில் எப்போதுமே இப்படி நடந்ததில்லை. இதன் மூலம் பிரதமர் நீதியரசரின் புகழும் நீதித்துறை மீதான நம்பிக்கையும் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையும் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைக்கிறார். இதனிடம் போராட்ட கால பகுதியில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்த ஜனாப் சிறுத்தினை சாலிய பெருசி வானோக்கரத்தினை முன்வைக்கிறார். நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு 22வது திருத்தம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்பதுவே அவர் முன்வைக்கிற கருத்தாக அமைகிறது. எனவே 22வது சிறப்பு திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் எந்தவொரு அரசியலமைப்பு திருத்தமும் மக்களின் இறையாண்மையும் பாதிக்கும் என்பதால் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பெறுவது மாத்திரம் போதுமானதல்ல. சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என்ற திருத்தத்துக்கு 3-2 பெரும்பான்மையா அல்லது பாராளுமன்ற ஒப்புதலுடன் சர்வஜன வாக்கெடுப்பு தேவையா என்பது மாத்திரமே பிரதான பிரச்சினை.
இந்த திருத்தமே மேற்கொள்ளப்படக்கூடாத ஒன்று. அரசியலமைப்பு சட்ட ரீதியான விடயங்களை நீதிமன்றங்கள் தீர்மானிக்கும் எனவும், அதற்கு அப்பால் ஜனநாயகம் மக்கள் மற்றும் நீதித்துறையின் சுயாதீன தொடர்பில் நெறிமுறை ரீதியாக மேற்கொள்ளக்கூடாத சில விடயங்கள் இருக்கின்றன. மேலும் நீதிபதிகள் ஓய்வு வயதை அதிகரிப்பதன் மூலம் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த முடியும் என்ற கூற்றானது முற்றிலும் தவறு. பொதுமக்கள் தொடர்பான பெரும்பாலான வழக்குகள் நீதிவான் நீதிமன்றங்கள் மற்றும் மேல்நீதிமன்றங்கள் உள்ளிட்ட கீழ்நிலை நீதிமன்றங்களிலேயே விசாரிக்கப்படுகின்றன என குறிப்பிட்ட அவர், உயர் நீதித்துறை நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிப்பதால் கீழ்நிலை நீதிமன்றங்களில் வழக்குகள் விரைவுபடுத்தப்பட மாட்டாது. எனவே மேல்நீதிமன்றங்கள் அல்லது நீதிமன்ற நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படும் வழக்கில் நீதிபதிகள் ஓய்வு வயதை அதிகரிப்பதன் மூலம் இவ்வாறு விரைவுபடுத்தப்படும். இந்த வழக்களை விசாரிக்கும் மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அடுத்த 2 அல்லது 3 வருடங்களில் ஓய்வு பெறப் போகிறார்களா? ஒருவழி முன்மொழியப்பட்டுள்ள அரசியல் திருத்தத்துக்கு எதிராக சட்டத்தரணிகள் சங்கத்தில் ஒரு சிறு குழுவிடன் மாத்திரமே கருத்து தெரிவிப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டும் பொய்யானது. சட்டத்தரணிகளை பொருத்தப்படுத்தும் பிரதான அமைப்பு சட்டத்தரணிகள் சங்கமாகவும் பெரும்பான்மையான சட்டத்தரணி திருத்தத்துக்கு எதிராக இருந்தால் சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியும் என்பதாகவும் சாலிய பீரிசி மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நாளைய தினம் கபர்களவில் தோட்ட மக்களுக்கு வீடுகள் கையளிக்கப்பட இருக்கின்றன. இந்த இது தொடர்பான செய்தியினை கட்டமிடப்பட்ட செய்தியாக தினகரன் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. கபர்கல தோட்டத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பூனாகலையில் அமைக்கப்பட்டுள்ள 50 வீடுகளை கையளிக்கும் விசேட நிகழ்வு ஜனாதிபதி அனுர்குமார் சானதுக்கு தலைமையில் நாளை நடைபெறவிருக்கிறது. 2023 மார்ச் 19 கபர்கல லியங்கவல கந்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் வீடுகளை இழந்து சுமார் 3.5 ஆண்டுகளாக மூடப்பட்ட தேயிலை தொழிற்சாலையில் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த கபர்கல பகுதியைச் சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக அரசு நிதியில் கட்டப்பட்ட வீடுகளை ஜனாதிபதியினால் இவ்வாறு கையளிக்கப்பட இருக்கின்றன. குறித்த 50 குடும்பங்களுக்கும் சுமார் 3.5 ஆண்டுகளாக பூனாங்கலையில் மூடப்பட்டிருந்த தேயிலை தொழிற்சாலை என்றும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் தமது பிள்ளைகளுடன் வசித்து வந்தார்களில் அவளும் வீட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை வழங்கும் நோக்கிலேயே இந்த செயற்பாடு இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதை. தற்போது அரசாங்கம் தலையீடு மேற்கொண்டதோடு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் தலைமையில் மலையக மகிழ்ச்சி வேலை திட்டத்தின் புதிய விடமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி 50 குடும்பங்களுக்கான தலா 10 பூச்சு காணியுடன் 50 முழுமையான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்கு சுமார் 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதோடு 50 வீடுகளுக்காக அமைச்சினால் சுமார் 160 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடும் சுமார் 550 சதுர அடி பரப்பளவை கொண்டதோடு 2 படுக்கறைகள், வரவேற்பறை, சமையலறை மற்றும் குளிரறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவத்தின் பொறியியல் சேவை படையணியின் முழுமையான உழைப்பு பங்களிப்புடன் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகள் மற்றும் காணிகளின் பெறுமதியுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் சொத்தின் மொத்த பெறுமதி சுமார் 60 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. வீடு மற்றும் காணியை வழங்குவதோடு மட்டுப்படுத்தாமல் பயனாளி குடும்பங்களுக்கு தேவையான வீட்டு உபகரணங்கள் மற்றும் சமையலர் உபகரணங்களும் கடந்த 25ஆம் தேதி பெருந்தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன பிரதியமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் தலைமையில் வழங்கப்பட்டன. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த விடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்க 50 வீடுகளின் உரிமையை பயனாளி குடும்பங்களுக்கு வழங்கும் நிகழ்வு நாளை 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு பூனாகலையில் அமைந்துள்ள நவோதயபுரம் விடுமிப்பு திட்ட வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுர்குமார் சானாய்க்கு பங்கேற்று சிறப்புரையை நிகழ்த்தவுள்ளார். நவோதயபுரம் திட்டம் மலையக மக்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் முக்கிய சமூக நலத்திட்டமாக அமைந்திருக்கிறது என்பதும் முக்கிய தகவல். எனவே அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது. பலாலி காங்கிரசின் துறை அபிவிருத்தி கைவிடப்படுமா? தெற்கில் விட்ட தவறை வடக்கில் விட முடியாது. இந்திய மானியம் போதுமானதல்ல, எஞ்சிய சுமையை ஏற்பது யார்? விமான நிலைய துறைமுக திட்டங்கள் குறித்து அமைச்சர் பிமல் கேள்வி என்பதான தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே காங்கிரசின் துறை துறைமுகத்தையும் பலாலி விமான நிலையத்தையும் இன்னுமொரு மத்தள விமான நிலையமாகவும் இன்னுமொரு அம்மாதோட்டை துறைமுகமாகவும் உருவாக்க இயலாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறுகிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் காங்கிரஸ் துறை துறைமுகம் பொறாளி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்திய அரசாங்கம் பெருந்தொகை நிதியை கொடுத்தும் அதை அபிவிருத்தி செய்ய பின்வாங்குவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஊடகவியலாளர்கள் இதன் போதும் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். எந்த ஒரு அரசாங்கமும் நமக்கு மானிய நிதியோ அல்லது கடன் நிதியோ வழங்கினாலும் அதை செயற்படுத்துவது அல்லது செய்யாமல் இருப்பது குறித்து அந்த பிராந்திய மக்களும் அதே போல் இலங்கை அரசாங்கமும் தங்களிடம் உள்ள அடிப்படை தேசிய திட்டங்களுக்கு ஏற்பவே தீர்மானிக்க வேண்டும். இந்தியா துறைமுகத்தை கேட்டு முன்மொழிந்த போதும் ஆரம்பத்தில் அது ஒரு கடன் நிதியாகவே இருந்தது. பின்னர் எங்கள் அரசாங்கம் வந்த பிறகு அது ஒரு மானியமாக மாற்றப்பட்டது. ஆனால் அந்த மானியத் தொகை துறைமுகத்தை கட்டி முடிப்பதற்கு போதுமானதாக இல்லை. அதனால்தான் நாங்கள் ஒப்பந்தங்களை விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம்.
அந்த ஆய்வு செய்த பிறகு அந்த ஒப்பந்தத்தில் மேலும் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய சட்டபூர்வமான விடயங்கள் இருக்கின்றன. அதேபோல் அந்த ஒப்பந்தத்தால் இளைஞர் சங்கத்துக்கு ஏற்படும் பொருளாதார தாக்கம் என்ன என்பதையும் பார்க்க வேண்டும். எளிமையாக சொன்னால், எனது நினைவின்படி 65 மில்லியன் டாலர் மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் துறைமுகத்தை கட்டி முடிப்பதற்கு 90 மில்லியன் டாலர் முதல் 100 மில்லியன் டாலர் வரை செல்லக்கூடும். அப்படி என்றால் அந்த எஞ்சிய தொகையை இலங்கை அரசாங்கமே எடுக்க வேண்டும். அடுத்ததாக இதை பராமரிக்க வேண்டும். பராமரிப்பதற்கு எங்களால் மேலும் ஒரு சுமையை சுமக்க முடியாது. எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு இத்தகைய மானிய நிதியே முக்கியமானதுதான். இப்போது இந்தியா நமக்கு தொடர்ந்து பாதைக்காக மானிய நிதி வழங்கியது. நாங்களும் தொடர்ந்து பாதையை கட்டினோம். ஏனெனில் அங்கு ஏற்கனவே தொடர்ந்து பாதை இருந்தது. ஆனால் நாம் ஒரு துறைமுகத்தையோ அல்லது விமான நிலையத்தையோ கட்டும் போது முழுமையான மானிய நிதி கிடைத்தாலும் அதற்கு பிறகு அதனை எவ்வாறு பராமரிப்பது, எஞ்சிய நிதி எவ்வளவு தேவைப்படும் என்பன போன்றவை குறித்து கவனம் செலுத்தியே செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால் தான் நான் துறைமுகங்களில் அமைச்சராக இருந்த போதும் இது குறித்து ஆய்வு செய்தோம். அதனால் தான் மேலும் விரிவான ஆய்வுக்காக காலகட்டத்தில் துறைமுகங்கள் அமைச்சிடம் அதனை ஒப்படைத்தோம். இப்போது அது குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் என நினைக்கிறேன். எனவே மானிய நிதி கொடுத்தும் செய்யவில்லை என்பதில் இன்னும் பூர்த்தி செய்யப்படாத விஷயங்கள் உள்ளன. மானிய நிதியை கொண்டு மட்டும் முழுமையாக துறைமுகத்தை கட்டிவிட முடியாது. இரண்டாவதாக, இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகும் என்பது கணக்கிடப்படவில்லை. இந்த துறைமுகத்தை கட்டிய பிறகு அதனை பராமரிப்பது பொருளாதார ரீதியாக எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், தொடர்ந்து நடத்த முடியுமா என்பது குறித்து ஒரு வணிக திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். எனவே இது போன்ற பல விடயங்கள் உள்ளன. நாங்கள் ஒரு அரசாங்கமாக உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுகிறோம். ஆனால் இலங்கையின் சட்டத்திட்டங்கள் மற்றும் இலங்கையின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அனைத்து நாடுகளுடனும் இணைந்து பணியாற்றுகிறோம். இந்தியா எங்களுக்கு கொடுத்த உதவி கிட்டத்தட்ட 65 மில்லியன் டாலர் என்று வைப்போம். ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு 90 மில்லியன் டாலருக்கு மேல் செலவாகும். அப்போது அந்த காசை யார் கொடுப்பது என்பதான கேள்வியினையும் விமல் ரத்நாயக்க ஊடகத்தில் எழுப்பியிருக்கிறார். இதனிடம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்த மற்றொரு கருத்தும் வெளியாக இருக்கிறது குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிற இலங்கை அகதிகள் குறித்தான செய்தி. அது பற்றி விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழகதிகள் நாடு திரும்ப எந்தவித தடையும் இல்லை என்பதாக யாழ்ப்பாணத்தில் வைத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். போர்க்காலத்தில் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சென்ற மக்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்து வாழ விரும்பினால் அவர்களுக்கு தடைகளின்றி நாட்டுக்கு வந்து சுதந்திரமாக வாழக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் வைத்து வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடும் போது, யாழ்ப்பாண மாவட்டத்தை பாதிக்கும் சில முக்கிய விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் குறித்து அறிவிப்பது இதன் முதன்மை நோக்கம் என்றும், அதனை மாவட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் சில மேலதிக விடயங்களையும் இங்கு தெளிவுபடுத்த எதிர்பார்க்கிறோம். போர்க்காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலத்திலிருந்தும் மக்கள் தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் நாட்டுக்கு வெளியிலும் சென்றிருந்தார்கள். அவ்வாறு சென்றவர்கள் குறிப்பாக இந்தியாவிலும் ஏனைய நாடுகளிலும் அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். 2009 போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்த மக்களுக்கான குடியுரிமைகளை பெற்றுக் கொடுக்க போர் நடந்த காலத்திலேயே நாம் நடவடிக்கை எடுத்திருந்தோம். அதன் பின்னர் இந்த மக்கள் இலங்கைக்கு மீண்டும் வர தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெளிநாட்டுக்கு சென்ற மக்கள் சட்டப்பூர்வமான விமான நிலையங்கள் அல்லது துறைமுகங்கள் ஊடாக செல்லாத போதிலும் அவர்கள் மீண்டும் வரும்போது குறிப்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இந்தியாவில் அகதிகளாக இருந்ததற்கான சான்றிதழ்களுடன் வரும் பட்சத்தில் அவர்கள் குடிவரவு குடியுரிமை சட்டத்தின் கீழ் சில விலக்குகள் அல்லது நிவாரணங்கள் வழங்கப்பட்டதன இருப்பினும் கடந்த காலத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அதிகபட்சமாக 2 அல்லது 3 சந்தர்ப்பங்களில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வர இருந்த அகதிகளாக வாழ்ந்த இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இருவரையும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விடுவிக்க நடவடிக்கை எடுத்தார். எனவே நாமும் பொதுமக்கள் பாதுகாப்பு ஆனந்த விஜயபாலுடனும் சட்டமாதிரி பிரதிநிதிகளின் ஆலோசனையும் கைது செய்யப்பட்ட இருவரையும் அந்த தருணத்திலே விடுவிக்க நடவடிக்கை எடுத்தோம். இதனைத் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. போரினால் அகதிகளாகி பல்வேறு வழிகளில் இலங்கையை விட்டு வெளியேறியவர்களும் சட்டபூர்வமான துறைமுகங்கள் ஊடாக வெளியேறவில்லை என்ற போதிலும் குடிவரவு குடிகள்வு சட்டத்தில் உள்ள விதிகளை கடந்து மீண்டும் இலங்கைக்குள்ளே வித தடங்களுமின்றி வரை தருவதற்கும் விசாரணை அல்லது கைது நடவடிக்கைகளுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டது. சில அரசியல்வாதிகள் அரசாங்கத்தின் கொள்கைப்படி இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என போய் பிரச்சாரம் செய்ய முயன்றார்கள். ஆனால் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரனின் தலையீட்டினாலும் அரசாங்கத்தின் துரித நடவடிக்கையினாலும் அமைச்சரவை மூலம் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டது. எனவே போரினால் வெளிநாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு சென்ற மக்கள் மீண்டும் இலங்கைக்கு வந்து வாழ விரும்பினால் அவர்களுக்கு இருந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சொந்த நாட்டுக்கு வந்து வாழ்வதற்கான சுதந்திரமான சூழலை நாம் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறோம் என்பதும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் யாழில் அமைச்சர்களின் செயல்களுக்கு கண்டனம் என்பதாக மே சுமந்திரன் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிற கருத்து வெளியாகிறது. யாழ் மாவட்ட செயலகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போலீசாரால் தாக்கப்பட்டமைக்கும் அமைச்சர்களின் செயற்பாடுகளுக்கும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி தீர்மான எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார்களுடன் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட போலீசார் மாவட்ட செயலகத்துக்கு வெளியே இழுத்து தள்ளியதோடு ஆடைகள் கலரும் நிலையிலும் இழுத்து வெளியேற்றப்பட்டார்கள். இந்த எதிர்ப்பு போராட்டம் தொடர்பில் நீதியமைச்சர் அரசன் நாணயக்காரர் மாவட்ட செயலகத்துக்குள்ளிருந்தவாறே தனது கைபேசியினூடாக அவதானித்திருக்கிறார். அத்துடன் போராட்டம் பற்றிய செய்தி வெளியிட்ட அமைச்சர் சந்திரசேகர் கடுமையாக வசைபாடு இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் கண்டனங்களை வெளியிட்ட நிலையிலேயே ஜனாதிபதி சுந்தரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் வலிந்து காணாமலக்கப்பட்டு வந்த உறவுகள் தாய்மார் ஆகியோரை இலங்கை போலீசார் மிக மோசமாக தாக்கி அப்புறப்படுத்தியமை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அதேபோல் இந்த நிகழ்வுகளை உள்ளே இருந்து தனது கையெழுத்து தொலைபேசியில் பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சரின் செயற்பாடும் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தி ஊடகங்களுக்கு பொது வெளியில் சபித்த அமைச்சர் சந்திரசேகரின் செயலையும் கண்டிக்கிறோம் என்பதாக சுமந்திரன் கூற இதற்கு பதிலளித்து பேசியிருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். ஜனாதிபதியின் உத்தரவை குழப்பவே சுமந்திரன் முயற்சிக்கிறார் என்பது இவர் வெளிப்படுத்தியிருக்கிறது அமைகிறதே. வலி வடக்கு மக்களின் காணி உழைப்பு தொடர்பில் ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையில் சுமந்திரன் கொழும்பில் போராட மக்களை அழைப்பது கபடத்தனமான அரசியல் என்பதாக சந்திரசேகர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே காணாமல் புனர்பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் வலிந்து காணாமலக்கப்பட்டினால் பாதிக்கப்படும் சர்வதேச தினம் நேற்று முன்தினம் நிச்சயிக்கப்பட்ட நிலையிலே இதுபற்றி அவர் கருத்துரைத்திருக்கிறார். எங்கள் அரசாங்கம் மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை குழப்புவதற்கு மக்களை தவறான திசையில் திருப்பி தமது அரசு நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்கு சிலர் முனைகிறார்கள் என்றும், அண்மையில் வலிவடக்கு மக்களுடன் போராட்டத்தில் தமிழக கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற சுமந்திரன் கலந்து கொண்டு சில கருத்துக்களை முன்வைத்ததை அறிந்தேன். அதாவது வலிவடக்கில் நிலத்துக்காக போராடும் மக்களை கொழும்பு ஜனாபி செயலகம் முன் தொடர் போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி கடந்த வாரம் வலிவடக்கு காணிகள் ஒழிப்பு தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உத்தரவுகளை வழங்கிய நிலையில் அதை அறிந்து சுமந்திரன் கொழும்பில் மக்களை போராட அளிக்கிறார். இந்த விடயம் தமது சுயலாப அரசியலுக்காக மேற்கொள்ளும் ஒரு விடயம் என பார்க்கிற நிலையில், தமது போராட்டம் மூலமே ஜனாதிபதி காணியை விடுவித்தார் என்ற வாங்குரோத்து அரசியலை மேற்கொள்வது இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. யார் போராடினாலும் போராடாமல் விட்டாலும் ஜனாதிபதி மக்களுடைய காணிகளை விடுவிப்பார் என்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறார். இதனிடத்தில் மற்றும் ஒரு தகவல், செம்மணி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கும் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்த புதைகுழிகளுக்கு காரணமான குற்றவாளிகளை கண்டறியவும் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்கும் நீதி அமைச்சர் தொடர்ந்தும் செயற்படும் என்று சபை முதல்வரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் இவ்வாறு உறுதியளித்து பேசியிருக்கிறார். இதுபற்றி அவர் கருத்து வெளியிடும் போது, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆகஸ்ட் 25 காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம், இதனையொட்டி நீதியமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் பங்கேற்புடன் விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது 15,966 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் காணாமல் போயுள்ளதாக அடையாளம் காணப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான விசாரணைகளுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தற்போது எமது அரசாங்கம் 375 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கி 11,000 பேர் மேற்பட்ட கோவைகளுக்கான முதற்கட்ட பணிகளை நிறைவு செய்திருக்கிறது. 25 விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் பாதிக்கப்பட்ட 101 குடும்பங்களுக்காக 2,00,000 ரூபாய் இடைக்கால நிவாரண கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதை போன்று செம்மணி உள்ளிட்ட பொது பொதுக்குழிகள் தொடர்பான விசாரணைகளும் துரிதப்பட்டுள்ளன. 2019 15 எலும்புக்கூடுகள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு மற்றும் நிதித்துறை அதிகாரங்களின் தீவிர தலையீட்டினால் 565 எலும்புக்கூடுகள் வரை கண்டறியப்பட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் சட்டபூர்வமாக நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக குற்றவாளிகளை கண்டறியவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் நீதியமைச்சர் தொடர்ந்தும் செயற்படும் என்ற உறுதிமொழியினை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு வழங்கியிருக்கிறார். எனவே அமைச்சருடைய அந்த கருத்து ஒரு பக்கம் அவ்வாறு இருக்க, மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. புலிகளின் தலைவருக்கு ஈமக்கிரியையும் சிலையும் சில தரப்புகள் முயல்கிற என்கிறார் டக்ளஸ் என்பதான செய்தி பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தமிழர் விடுதலை புலிகளின் தலைவருக்கு ஈமக்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்பதையும் முன்வைத்து ஒரு தேர்தல் கோஷமாக முன்வைப்பதற்கான முயற்சி நடப்பதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவரால் இது பற்றி பேசப்படுகிறது. இப்போது அண்மையில் ஒரு வதந்தி ஒன்று வந்தது. அதாவது வதந்தி என்று சொல்வதை விட சரத் பொன்சேகா உண்மையை சொல்லியிருக்கலாம், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உண்மையை சொல்லியிருக்கலாம். அதாவது பிரபாகரன் கொல்லப்பட்டதும் பிரபாகரன் போதைத்ததும் பற்றி அவர் சொல்லியிருந்தார். இப்போது தேர்தல் ஒன்று வரவிருக்கிறது அல்லது தேர்தல் வரலாம் என்ற சூழ்நிலையில் தமிழ் தரப்பினர் இந்த வாக்குகளை கவர்வதற்காக உசுப்பேத்துகிற அரசியல் செய்த ஆட்கள் இதை இப்போது முன்னெடுக்கப் போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது பிரபாகரன் இறந்து விட்டாரா இல்லையா, கொல்லப்பட்டு விட்டார் அல்லது உயிரோடு இருக்கிறார் என்ற வதந்தியை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நிலையில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார், பிரபாகரன் இங்கேதான் புதைக்கப்பட்டார் என்று. அப்படியானால் அந்த இடத்தை அடையாளம் காட்டி அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அவர் தங்களுடைய தலைவர், அதனால் அவருக்கு இமைக்கிரியில் செய்ய வேண்டும் என்றும், அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்பதையும் முன்வைத்து தேர்தல் கோஷம் ஒன்றை முன்வைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதாக டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. சுகேஸ்வர கைது குறித்து கோட்டாவிடம் வாக்குமூலம் என்பதான செய்தியை தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறதே. முன்னாள் ஜனாதிபதியின் சிலர் சுகேஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் திட்டப்பணிப்பாளராக பணியாற்றிய சுகேஸ்வர பண்டார ஜனாதிபதியின் சில விவரங்களின் கீழ் 2 சம்பவங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கடந்த ஜூன் 18 கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுகேஸ்வர பண்டாரம் மேற்கொண்ட பதவிகளை வகித்த காலத்தில் அரசு வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டன மற்றும் ஊழியர்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டனர் ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை நடத்தி வருகிறது. சுகேஸ்வர பண்டார ஜனாதிபதியின் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் 1.93 மில்லியன் ரூபாவும், திட்டப்பணிப்பாளராக பணியாற்றிய காலத்தில் 4.26 மில்லியன் ரூபாவும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சுகேஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசீனவினால் பிணை நிராகரிக்கப்பட்டது. அத்துடன் அவரை எதிர்வரும் செப்டம்பர் 9 மீண்டும் வழக்கு முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதான தகவல்களும் வெளியாகிறது. எனவே இதன்படி சந்தை நபர் சுகிஸ்வர் பண்டாரவை எதிர்வரும் செப்டம்பர் 9 தேதி விளக்குமுறை வைக்குமாறான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சந்தை நபர் கடுமையான செலுட்டின் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஜனாபி சிறுதரணியும் மாய்த்தி குணரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். சந்தை நபரின் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை செப்டம்பர் 9 தேதி வரை ஒத்திவைக்கவும் நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதுடன் சந்தை நபர் எதிர்வரும் தினத்தில் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். சந்தை நபர் உயர்நீதிமன்றத்தில் பிணை கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனுத்துவம் மீதான பரிசீலனை செப்டம்பர் 9 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய குற்றப்புலனாய் பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து சந்தை நபரை செப்டம்பர் 9 தேதி வரை விளக்கமல் வைக்குமாறு மத்திய குற்றப்புலனாய் பிரிவு நீதிமன்றத்தை கோரியிருக்கிறது. நோய்வாய்ப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் சந்தை நபரை பிணையில் விடுவிப்பதையோ அல்லது விளக்கமல் வைப்பதையோ தண்டனையாக கருத முடியாது எனவும் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை சந்தை நபர் நிரபராது என்ற முன்கருத்தின் அடிப்படையில் அவரை பிணையில் விடுவிக்குமாறும் ஜனாபி சிறதனி மைத்ரி குணரத்ன கோரிக்கை விடுத்திருந்தார். லூட்டிஸ் நோய் நிலைமை புற்றுநோயாக மாறக்கூடும் எனவும் சந்தை நபர் உயிருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை கருத்தில் கொண்டு இந்த விசேட சூழ்நிலையின் அடிப்படையில் பொருத்தமான எந்த ஒரு நிபந்தனையின் கீழும் அவருக்கு பிணை வழங்குமாறும் ஜனாபி சிறுத்தினே நீதிமன்றத்தின் இவ்வாறு கோரிக்கை விடுக்கிறார். சந்தை நபர் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சட்டத்தினை தற்போதும் அவர் செலுட்டேஷன் நிலைமை தீவிரமடைந்துள்ளதாகவே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இது சுகேஸ்வர விவகாரம் குறித்தான செய்தி. இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஊழல் லஞ்சம் தொடர்பில் சமரசத்துக்கே இடமில்லை என்பதுதான் அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தாக அமைகிறது. எனவே ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பில் அரசாங்கம் எத்தகைய சமரசத்துக்கும் இடமளிக்காது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கல்கவோயில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அமைச்சர் ஆனந்த விஜயபால் இது பற்றி கருத்து வெளியிடும் போது நேர்மையாகவும் அர்ப்பணிவுடன் தமது கடமைகளை நிறைவேற்றும் காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தலையிட தயாராகவே இருக்கிறது. நேர்மையாக செயல்பட்ட போதிலும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு முன்கொடுக்கும் அதிகாரிகளுக்கு தேவையான ஆதரவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படும் கையூட்டல் ஊழல் மற்றும் மோசடி போன்ற செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் எத்தகைய சகிப்புத்தன்மையையும் காட்டாது. சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதும் நீதிமன்றம் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதும் அரசாட்சியின் முக்கிய பொறுப்பு. இதற்காக போலீஸ் சிறைச்சாலைகள் சட்ட மாதிபுர திணைக்களம் மற்றும் நீதித்துறை போன்ற நிறுவனங்கள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் மீது உள்ள அரசியல் செல்வாக்குகளை தகர்த்து குற்றக்குழுக்களுக்கும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிக்கொணர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 67 முக்கிய குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி பற்றி அவதானத்தை செலுத்தலாம். திருகோணமலையில் 29 தாங்கிகளை வழங்க முடிவு. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபரம் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் பராமரிக்காமல் கைவிடப்பட்டுள்ள 29 எண்ணெய் தாங்கிகள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திகுமார் இவ்வாறு குறிப்பிடுகிறார். திருகோணமலை எண்ணெய் தாங்கிய மறுசனுப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இதுபற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான எண்ணெய் தாங்கிகளை மறுசனுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பெட்ரோலிய டெர்மினல் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான 69 தாங்கிகள் 29 தாங்கிகள் முறையாக பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றன. இந்த 29 தாங்கிகளை நீண்ட கால குத்தகை அடிப்படையில் தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. வெகு விரைவில் அந்த பணிகள் நிறைவு செய்யப்படும் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்ட செய்தினை வெளியாகி இருக்கிறது. எனவே இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கண்காணிப்புக்கு அமைவாக 2 தாங்கிகள் முழுமையாக புனர்வைக்கப்பட்டிருந்தன. 3 தாங்கிகள் தற்போது புனர்வைக்கப்பட்ட வண்ணம் காணப்படும். வகையில் அந்த பணிகளும் நிறைவு செய்யப்படுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இதேநேரம் மேலும் சில விடயங்கள் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளில் இருந்து உச்சபயனை பெற்றுக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலும் அதற்குரிய ஒத்துழைப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும் என்பதும் அவர் முன்வைத்திருக்கிற கருத்தாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. இந்த செய்தியினை நாங்கள் தினகரன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அவசர நிலைமையை ஒருங்கிணைக்க பொறிமுறை வவுனியா சிறைச்சாலையில் புதிய வேலை திட்டம் ஆரம்பம் என்பதான கருத்து அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவினால் முன்வைக்கப்படுவது குறித்தான செய்தியினை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.
1: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
2: உன்னை தமிழ் என்பதா
1: 102.6 102.6

புதிய நம்பிக்கை, புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள், உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 க்கு

சுயாதீன செய்தி போரிடந்திருக்கின்றோம். வவுனியா சிறைச்சாலைக்கு அமைச்சர் அரசின் ஆணைக்கால விஜயம் செய்திருந்தார். இதன் போது அவர் வெளிப்படுத்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே அவசர நிலையை ஒருங்கிணைக்க ஒரு பொறிமுறை அவசியம். அந்த திட்டம் இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது என்பதுவே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறதாக அமையப் பெற்றிருக்கிறது. சிறைச்சாலைகள் அவசர நிலைமைகளில் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பிராந்திய ரீதியாக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த பொறிமுறை ஸ்தாபிக்கும் வேலை திட்டங்கள் வவுனியா சிறைச்சாலை மேம் மையப்படுத்திய ஒருங்கிணைந்த பொறிமுறை நேற்று காலை ஸ்தாபிக்கப்பட்டது. நீதியமைச்சரும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சருமான சரத் ஹரிசன் ஆணைக்கார தலைமையில் வவுனியா சிறைச்சாலையில் இந்த நிகழ்வும் இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அவசர நிலைமைகளின் போது விரைவாக செயற்படுவதோடு சிறை கைதிகளின் நலம்புரை நடவடிக்கைகளை முறையாகவும் எடுப்பதே ஒருங்கிணைந்த பொறிமுறையின் பிரதான நோக்கம். இதற்கமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளும் அரசு நிறுவனங்களை இணைத்து இத்தகைய ஒருங்கிணைந்த பொறிமுறையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என இந்த பொறிமுறையை ஸ்தாபிப்பது நோக்கம் தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சர் விளக்கம் அளித்தது. இதனைத் தொடர்ந்து வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் தேவைகள் தொடர்பில் அமைச்சர் நேரில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். இதன்போது பெண்கள் பிரிவு மற்றும் விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள சந்தை நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் ரசாயன பரிசோதனை அறிக்கைகளை தாமதமடைவதால் சிறை கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு அடுத்த 3 மாதங்களுக்குள் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான கருத்தினையும் அமைச்சர் இவ்வாறு முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனர் மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகிறது. வெலிக்கடை சிறிலிருந்து சினிமா பாணியில் கைதி தப்பியோட்டம் என்பதான செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. வெலிக்கடை சிறைச்சாலையின் விடுமுறை விடுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த கைதி ஒருவர் அங்கிருந்த சாரம் ஒன்றை அணிந்து கொண்டு சிறைச்சாலை அதிகாரியின் மோட்டார் சைக்கிளை திருடி தப்பிச் சென்றுள்ளதாக புரளை போலீசார் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 25ஆம் தேதி பிற்பகல் வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நாத்தாண்டிய மெதுகுட பகுதியைச் சேர்ந்த MM உமேஷ் என்ற கைதியை இவ்வாறு தப்பிச் சென்றிருக்கிறார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் ஒருவராக இவர் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விடுமுறை விடுதியை சுத்தம் செய்வதற்காக அதன் முகாமையாளராக பணியாற்றும் சிறைச்சாலை அதிகாரியினால் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார். இதன்போது அதிகாரி மதிய உணவு அருந்துவதற்காக தனது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். அதிகாரி இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கைதி விடுதியில் இருந்த சாரம் ஒன்றை அணிந்து கொண்டு விடுதிக்கு முன்னால் சாவி பொருத்தப்பட்ட நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு லெஸ்லி ரணகல மாவத்தை நோக்கி வாயில் வழியாக தப்பிச் சென்றிருக்கிறார். திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளின் பெறுமதி சுமார் 1.5 லட்சம் ரூபாய் என சிறைச்சாலை அதிகாரி புரளை போலீசாரில் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார். தப்பிச்சென்ற கைதியை கைது செய்ய சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் தீவிர விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். புரளை போலீசின் பொறுப்பு அதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் மஞ்சுளா துஷாரவின் ஆலோசனையின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் புத்திக்க சமரகோன் தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. கேஎல் பத்ர பத்மி பூசா சிறைக்கு நேற்று மாற்றம் என்பதான செய்தி. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவராக கூறப்படும் கேஎல் பத்ர பத்மி பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் கூறுகிறது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கேஎல் பத்ர பத்மி நேற்று முன்தினம் கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இப்போது அவரை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி விளக்கம் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கிஸ் போதரகம இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதாவது கேஎல் பத்ர பத்மியை பயன்படுத்தியதாக கூறப்படும் கையெடுக்க தொலைபேசி தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தின் தகவல்களை முன்வைத்திருக்கிறது. அவரது கையெடுக்க தொலைபேசியில் சிறைச்சாலை அதிகாரிகளுடைய தொடர்புகள், அதனிடத்தில் மேலும் பல்வேறு தரப்பினருடைய புகைப்படங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பூசா சிறைக்கு ஒரு பக்கம் அவர் மாற்றப்பட்டிருக்கிற நிலையில் சந்தை நபரான கேஎல் பத்ர பத்மவி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கருத்துரை ஆற்றிய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கூறும்போது சந்தை நபரிடமிருந்து 8 கைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இந்த தரவுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பின்னர் தரவுகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கைபேசியிலிருந்து 8841 தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 3,26,671 புகைப்படங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. 1,101 ஒலிப்பதிவுகளும் 5,019 காணிகளும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்தபோது 20 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பற்றிய தகவல்களும் வெளிவந்தன. அதுகுறித்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு அறியத்தரப்பட்டது. அவரது தொலைபேசியிலிருந்து 13 சிறைச்சாலை அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு பண்ணப்பட்டிருப்பது வெளிப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலும் சிறைச்சாலை ஆணையர் நாயகத்துக்கு அறிவித்திருக்கிறோம். நடிகைகள் 7 பேர் மற்றும் மாடல்கள் பற்றிய தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. 9 அரசியல்வாதிகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தொலைபேசி உரையாடல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதுகுறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன
குறிப்பிட்டிருக்கிறார்கள். கேல்பத்ர பத்மேவின் கைபேசியில் காணப்பட்ட புகைப்படங்கள் பல்வேறு குற்றச்சாட்டு தொடர்புடைய நபர்களின் 19 கடவுச் சீட்டுகளின் புகைப்படங்கள் உள்ளடங்குகின்றன. இதை தவிர 17 வங்கிக் கணக்குகள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த சந்தேக நபர் 2021 ஆண்டு மே மாதம் 21 முதல் சட்டப்பூர்வ கடவுச் சீட்டை பயன்படுத்தி வெளிநாடு சென்றிருக்கிறார். இவர் துபாய், ஜப்பான், இந்தோனேஷியா, ரஷ்யா, சிங்கப்பூர், மலேசியா, லாவோஸ் உட்பட 13 நாடுகளுக்கு சுமார் 15 சந்தர்ப்பங்களில் சென்றிருக்கிறார். சந்தை நபரிடம் இருந்து 21 துப்பாக்கிகள் இருந்த நிலையில் அவற்றில் 19 துப்பாக்கிகள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் பிற விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எனவே சந்தை நபரை விளக்கங்கள் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன்போது சந்தை நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சமிந்தா துக்கோரல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது வெளிசிறை சிறைச்சாலையில் இந்த சந்தை நபரின் எதிராளிகள் இருப்பதால் இவரை வெளிசிறை தவிர வேறு எந்த ஒரு சிறைச்சாலையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரியிருந்தார். பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கஸ் போதர்கவன் சந்தை நபரிடம் ஏதேனும் உடல் குறைபாடுகள் உள்ளதா என கேட்டிருந்தார். அதுக்கு பதிலளித்த கேல்பத்ர பத்மே, எனக்கு கல்லீரலில் பாதிப்பு உள்ளது, கொழுப்பு படைந்து தோலில் படுகிறது, வெளிநாட்டில் இருந்தபோது சிகிச்சை பெற்றே நீங்க சிகிச்சை பெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது இவர் கனேமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் 18வது சந்தை நபர் அல்லது பிரதான சந்தை நபர் என தெரிவித்திருக்கிறார்கள். சந்தை நபருக்கு தொடர்பாடல் சாதனங்கள் கிடைத்தால் விசாரணைகளுக்கு தடை ஏற்படக்கூடும் என்பதால் அவரை வெளிசிறை சிறைச்சாலையில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தை கூறியிருக்கிறார்கள். முன்வைக்கப்பட்ட காரணங்களை கருத்தில் கொண்ட நீதிவான் சந்தை நபரை எதிர்வரும் 3வது வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதன்போது சந்தை நபரை மிகவும் பாதுகாப்பான பொருத்தமான சிறைச்சாலையில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த காரணங்களை பரிசீலித்த நீதிவான் சந்தை நபரை எதிர்வரும் 4வது தேதி கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வேறொரு வழக்கு விசாரணைக்காக ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதான தகவல்களும் இந்த செய்தியோடு இணைந்ததாக வெளியாக இருக்கின்றன என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதனிடம் மேலும் சில செய்திகள் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் பிரதானமான ஒரு செய்தி தலைப்புச் செய்தியாக இவ்வாறு தரப்படுகிறது. திவேன பத்திரிகையில் வெளியாக இருக்கிற தகவல், ஷிரான் பாசிகின் துலபிதிகாத் தேசபாலகின் தகையகின் பிரஷ்னக்கிரை என்பதான செய்தி. ஷிரான் பாசிக்கோடு தொடர்பில் இருந்த 10 அரசியல்வாதிகள் தொடர்பில் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் இருப்பதாகவும் அமைச்சர்கள் 2 பேர் இருப்பதாகவும் திவேன பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு தந்திருக்கிறதே. இதனிடம் பாஸ்ல் அலித் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஹங்கப்பூ தென்கியாய் அபராத வார்த்தாவத்தாய் பாஸ்ல் அலியா காத்தன வலட்டை யோதாக தாயுத சுயா போலீஸ் விமர்சனம் ஆரம்ப என்பதாக திவின பத்திரிகை இந்த செய்தினை தருகிறது. பாஸ்ல் அலித் கொலைகளுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் இங்கு இருக்கிறது என்பதை காட்டப்போவதாக கூறியிருந்த நிலையில் இப்போது அதனை காட்டுவதற்கான நடவடிக்கைகளை அடையாளம் காட்டுவதற்கான நடவடிக்கை அவர் எடுத்திருக்கிறார். எனவே இது தொடர்பிலான குற்ற அறிக்கை ஒன்றும் இப்போது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. இத்தோடு நாம் செய்யாதன செய்தி பார்வையினர் செல்கிறோம் மற்றும்

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து 10 மணி வரைக்கும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இந்த நாள் டிராபிக் விவரங்களை பொறுத்த மட்டும் அநேகமான பாதைகள் இந்த நாளில் டிராபிக் அதாவது நெரிசல் இல்லை என்பதும் இங்கு முக்கியமான விடயம். காரணம் இன்று ஒரு விடுமுறை நாள் என்பதன் காரணமாக அதிகமாக நெரிசல் கிடையாது. நீங்கள் பயணங்களை நேரம் வைத்துக் கொண்டு செல்ல முடியும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்திலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3091 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 12, 17, 19, 28. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 12, 17, 19, 28. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 69,59,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 7,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இள நீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,977 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 23, 34, 39, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 23, 34, 39, 49. நேற்று நாளில் 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,66,67,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 1,07,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மண்ணிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,265 சீட்டிலப்பு வாரத்துக்கான சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 37, 48, 58, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 37, 48, 58, 79. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 4, 2, 2, 8. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 4, 2, 2, 8. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,49,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 7,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்துக்கான வெற்றி முடிவுகள். 5,426 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 33, 66, 74, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 33, 46, 74, 77. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 9, 4, 4 தெரிவாகி இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 1, 9, 4, 4 தெரிவாகி இருக்கிறது. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,10,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,60,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது

டிஎல்பிசி பேப்போடாக டிஜிட்டல் லத்து டிக்கெட்டை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள், 2441 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ, சூப்பர் இலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 2, 51, 54, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ, சூப்பர் இலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 2, 51, 54, 58. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டு கிடந்து 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,38,44,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 34,87,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிருப்புக்கான செம்மஞ்சலித கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுபீதி ஜனசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 6, 2, 4, 8, 8, 2. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 999 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான சுபீதி ஜனசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் தான் இவைகள். ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 6, 2, 4, 8, 8, 2. நேற்றைய நாளில் 38,19,940 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான மஞ்சள் நிற சுபிரி தின சம்பத லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 473 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 4, 8, 4, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 4, 8, 8, 2. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 26 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,59,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுப்புக்கான ஜயசம்பத பச்சை நிற அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,095 சீட்டிழப்பு வாரத்துக்கான சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ, 13, 30, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 13, 30, 35. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 38,36,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிழப்புக்கான கருணிலிர சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் நிறைய விடயங்கள் பேச வேண்டும். அதே போல நாங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்குவேன் சொல்லி நீங்க யோசிப்பீங்க. சரி, யோசிக்கிறது சரி தானே. நான் சொல்றது ஜனதா ஸ்டீல் போனீங்க சொன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல GIT வைகள், அதே போல பெயிண்ட் வைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்க போனீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும். சரி தானே, நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருக்கீங்க சொன்னா ஒரு நல்ல பணத்தை சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அந்த வீடு கட்டணும் சொல்லி நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. சோ அந்த பணத்தை சரியான முறையில் செலவு செய்யணும் இல்லையா? அதான் நான் சொல்றது. நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் தனமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த பிராண்ட் சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த பிராண்ட் நினைச்சாலே உங்களுக்கு தெரியும், எப்போதுமே நம்பகரமான ஒரு பிராண்ட். மிஸ் பண்ணிடாதீங்க, சொல்லிவிட்டேன். சரி, இப்போ நேற்றைய நாளில் சீட் எடுக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசக்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 407வது சீட்லப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னி ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 29, 46, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னி ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 29, 46, 61. சிறப்பு இலக்கங்களாக 2, 0, 4, 6. சிறப்பு இலக்கங்களாக 2, 0, 4, 6. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,90,060 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,533வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 71, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 71, 78. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,78,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,38,450 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,291வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 7, 0, 4, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 7, 0, 4, 6. 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,05,36,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,24,14,264 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,321வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து F. வெற்றி இலக்கங்கள் 2, 3, 44, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து F. வெற்றி இலக்கங்கள் 2, 3, 44, 53. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53,95,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,05,60,885 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து I. சூப்பர் இலக்கம் 20. வெற்றி இலக்கங்கள் 26, 58, 68, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து I. சூப்பர் இலக்கம் 20. வெற்றி இலக்கங்கள் 26, 58, 68, 70. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,69,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,34,97,632 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,600வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 23, 31, 45.
அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 23, 31, 45. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,64,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,94,445 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 866 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 7, 0, 4, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 7, 0, 4, 6. நேற்று நாளில் மொத்தமாக 45,10,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 3, 7, 1, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 559 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாயலத்துறைக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 3, 7, 1, 4. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,39,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அச்சம் விருச்சிகம் கவனம் தனுசு ஆர்வம் மகரம் செலவு கும்பம் கவலை மீனம் ஊக்கம் மீண்டும்

நிறைவு, துலாம் அச்சம், விருச்சிகம், கவனம் தனுசு, ஆர்வம் மகரம், செலவு கும்பம், கவலை மீனம், ஊக்கம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

மினிக்கி மினிக்கி பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் நேர்மை பொது 8 மணி 1 நிமிடம்.

வந்தேன்டா பால்காரன் அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் பாதையில போவாங்க, வீதியில போவாங்க. என்ன காரணம், நீங்க டிராஃபிக்ல தானே, அதனால வந்தேன்டா பால்காரன் அட்டா. சரி, நல்ல பாடல் அப்படி. அண்ணாமலை திரைப்படத்துக்காக தேவாவின் இசைகள் என்ன இருந்தாலும் ரஜினிகாந்த் இந்த மாதிரி என்ன காம்போல கேட்கிற பாடல் பாடல் தாங்க அப்பா. சரி, சூப்பர். ஓகே, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இலங்கை அணி கொஞ்சம் மனத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள், இருந்தாலும் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாகி தான் இருக்கிறது. பார்க்கலாம் இன்றைய நாள் என்ன செய்ய போகிறார்கள் சொல்லி அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் முக்கியமான பல விடயங்கள் இருக்கிறது. அந்த விளையாட்டு செய்தியும் நான் உங்களோடு பகிர்ந்துக்குள்ள காத்திருக்கிறேன். சரிதானே, தொடர்ந்து முடிஞ்சு கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கை இலங்கை இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasanthabfm.com இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ளலாம். இந்த கடமை நேரங்கள்ல பாத்தீங்க சொன்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்த தொடர்பாக தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிடுவதையும் தடுப்பது தொடர்பில் பாத்தீங்கன்னா இப்பொழுது திணைக்களம் விசேட சுற்றுநிறுவம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுநிறுவத்தில் அறிவித்தபடி இந்த கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்பட்டால் அந்த அதிகாரிகளுக்கு கட்டாயம் நாங்கள் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், தொடர்ந்து திணைக்களத்தின் சில அதிகாரிகள் ஊழியர்களும் கடமை நேரங்களில் அதுக்கு தொடர்புடைய சந்தர்ப்பங்களில் சமூக வலைதளங்களூடாக உணர்திறன் வாய்ந்த வீடியோக்களை பதிவிடுறது. இதன் காரணமாக இந்த வீடியோக்களை பார்த்த உடனேயே இந்த பகிரப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து சேவையில் இருக்கின்ற நம்பகத்தன்மை குறைகிறது, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிறுவனத்தின் ஒழுக்கம் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த சுற்றுநிறுவனம் இந்த விஷயம் சுட்டிக்காட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆக இனிமேல் நீங்க தொழில் ஊழியர்கள் பாத்தீங்கன்னா சொன்னாலும் அந்த சோசியல் மீடியா எடுத்து வீடியோ போடுறது அதை நிப்பாடிகள் இல்லைன்னு சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தெரிந்து கொள்ளுங்கள். சரிதானே. சரி, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது. நேபாளத்தில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல பேர் இப்பொழுது காணாமல் போயிருக்கின்ற விஷயம் பொழுது பகிரப்பட்டிருக்கிறது. நேபாளம் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு நிலைமை இது வந்து எதிர்பார்க்க முடியாத எதிர்பார்க்காத அளவுக்கு திடீரென்று இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருக்கிறது. 579 பேர் இதுவரையில் காணாமல் போயிருக்கிறதும் இங்கே ஒரு கவலையான செய்தியாக இருக்கிறது. காணாமல் போயுள்ளவர்களில் 22 நாடுகளைச் சேர்ந்த 466 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருந்தும் இங்கே முக்கியமான விடயம். 113 நேபாள நாட்டவர்களை அடங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் இப்பொழுது மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீட்புப் பணிகள், நேபாள பாதுகாப்பு படையினர் தொடர்ச்சியாக அந்த பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயம்.

0: மற்ற நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்தும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். கடல் நீர் நாய் பற்றிய தகவல்கள். நம்மில் பலருக்கு கடல் நீர் நாய் என்றால் என்ன என்ற கேள்வி இருக்கும். கடல் நீர் நாய் என்பது பொதுவாக சீ ஆட்டன் அல்லது ஷீல் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல்லாகும். குறிப்பாக இது சீ ஆட்டனை குறிப்பிடுவதற்கே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவை முக்கியமாக பசிபிக் பெருங்கடலின் கடலோர பகுதியில் வாழ்கின்றன. இவற்றின் உணவு என்ன தெரியுமா? நண்டுகள், சிப்பிகள், மீன்கள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களை இவை உணவாக கொள்கின்றன. இவற்றின் சில சுவாரஸ்யமான சிறப்பம்சங்களும் இருக்கின்றன. இவை தண்ணீரில் மிதந்து கொண்டே தூங்கவும் உணவுகளை உண்ணவும் திறன் கொண்டவை. மேலும் சிப்பிகள் மற்றும் நண்டுகளின் ஓடுகளை உடைக்க சிறிய கற்களை கருவிகளாக பயன்படுத்துகின்றன. விலங்குகளிலேயே மிகவும் அடர்த்தியான முடி முடிக்கொண்ட உயிரினங்களின் கடல் நீர் உயிரினங்களின் கடல் நீர் நாயும் ஒன்றாகும். இந்த அடர்த்தியான முடிதான் கடல் குளிரில் இருந்து இவற்றை பாதுகாக்கிறது. இப்படி கடலில் வாழும் இந்த சிறிய உயிரினம் தனித்துவமான வாழ்க்கை முறையாலும் சுவாரஸ்யமான பழக்க வழக்கங்களாலும் அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கல். பாத்திமாவோட இந்த ரெண்டு பிள்ளையோட ஆசிக்கா தொடர்ந்து ஆசிக்கா சந்தோஷமா இருக்கணும். சின்ன பிள்ளை நானா, நான் என்ன செய்யணும்? நானா
3: நீ ஒன்னும் செய்ய தேவையில்லை. வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. நான் சொல்ற தத்துவங்களுக்கு இணங்க உன் வாழ்க்கையை கொண்டு போ. நீ நல்லா இருப்ப. வாழ்க வளமுடன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

ஷாஜஹான் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இன்று வீட்டில் இருந்தபடியே நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சரி சொந்தங்களே, ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் வீடு கட்ட போறீங்க, நல்ல ஒரு உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும். எப்போதும் நாங்கள் இருக்கின்ற வீடுகள் உறுதியாக இருக்க சொல்லி செய்வது ஆசை இல்லையா? அதே போல சரியான பொருட்களை நாங்கள் சரியான இடத்தில் வாங்க வேண்டும். நீங்கள் கடத்தொழில் செய்றீங்க, தேவையான சரியான பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே இடத்தில் வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பீங்க. நிச்சயமாக அதுக்குத்தான் ஒரு விடம் இருக்கிறது. ஜனதா ஸ்டீல், நீங்க ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும். சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, இப்பவே நீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்குது. தலைவலி காய்ச்சல் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போற மாதிரி ஒரு வேலை செய்யணும் இல்லையா? சாதா நான் சொல்ல போறது மெல்டோர்ல எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே சிறகடித்து பறந்து போகுமா? சிறகடித்து பறந்து போறது நீங்க பாக்கலாம் கீழே இருந்து. சரி, அப்படியான விஷயங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். தலைவலி காய்ச்சல் வந்த காலையில ஒரு வேலையும் செய்து கொள்ள முடியாது இல்லையா? பல வேலைகள் எங்களுக்கு இருக்கும், ஆனால் ஒரு வேலையும் மண்டை கொள்ள விடாது. இந்த காலையிலேயே தலைவலிக்குதேன்னு சொல்லி உட்காந்துருவீங்க. சோ அதெல்லாம் வேணாம். ஓகே, இப்போ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மெல்டோர் எடுத்துக்கொண்டீங்க சொன்னா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் இல்லாமல் போயிடும். இது ஒரு வகையான பாராசிட்டமோல்ந்ததையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த போதைப்பொருள், இந்த போதைப்பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இல்லையா? கை கொடுக்க வேண்டும், கை கோர்க்க வேண்டும். காரணம், கை கொடுக்க வேண்டும் சொல்வது நாங்கள் போதைப்பொருள் விற்பனையாளர்களோடமோ அல்லது அதை பாய்பொருளுமோ கிடையாது, அதுக்கு எதிராக செயற்பாடுகளோடு இந்த சேர்த்திரத்துக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும். நாடு முழுவதும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப்பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் கை கொடுக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு யாராவது தெரிகிறது இவர்கள் விநியோகம் பண்றாங்க, இவங்க தான் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா உடனடியாக அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பின் ஏற்படுத்தி அது பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல ஒருவருக்கு புனர்வாழ்வு கிடைக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க சொன்னா அவருக்காக நீங்க புனர்வாழ்வு கிடைக்கும் சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் ஏற்படுத்துங்கள். போதைப்பொருள் காரணமாக இப்பொழுது காரணம் இளைஞர்கள் சமூகம் எல்லாம் சீர்கட்டு போய் கிடக்கிறது. ஆக இந்த சமுதாயத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் சொன்னால் கட்டாயம் ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய பங்கை செயல்பட வேண்டும். ஆக இது போன்ற விடயங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய சமுதாயத்தை காப்பதற்கு நாங்கள் உறுதி பூண வேண்டும். நான் இலங்கை இந்திய அணிகளுக்கான போட்டி பற்றிய விவரங்களை நான் சொல்வதாக சொல்லியிருந்தேன். இலங்கை இந்திய அணிகளுக்கான போட்டியில் 2வது இன்னிங்ஸுக்காக இப்பொழுது ஃபாலோவன் முறைகள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. இலங்கை அணி 229 ஓட்டங்களை பெற்றுக்கிறது 6 விக்கெட்டில் எழுந்து இப்போது 16 ஓட்டங்கள் முன்னிலை வகிக்கின்றது. பார்க்கலாம் இந்திய 4 விக்கெட்கள் மீதம் இருக்கிறது, எத்தனை ஓட்டங்களை இலக்காக வழங்கப் போகிறார்கள் இந்திய அணிக்கு. இந்திய அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இப்போது இருக்கின்ற விக்கெட்டுகளை கட்டிக்காப்பதை இலங்கை அணிக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாகிறது. காரணம், இந்த துடுப்பாட்ட வீரர்கள் ஆட்டமிழந்தால் அல்லது ஒரு இலக்கை பெறாவிட்டால் இங்கே ரொம்ப கஷ்டமாகிவிடும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாகிறது. ஆடுகளத்தில் இப்பொழுது நுவாந்த 3 ஓட்டங்களோடு துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். மறுமுனையில் சோனல் தினுஷ எதிர்பார்க்கப்படுகின்ற வீரர் 7 ஓட்டங்களோடு ஆடுகளத்திற்கார். பார்க்கலாம், நேற்று போட்டியில் 192 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பரவாயில்ல, கமிந்து மென்று 55 ஓட்டங்கள். தனஞ்செய்டி சில்வா அணித்தில் 23 ஓட்டங்கள். ஆக மிடில் ஓவர் கொஞ்சம் வேலை செய்திருக்கிறது இலங்கை அணியை பொறுத்த மட்டில். பார்க்கலாம் இந்த போட்டியில் எத்தனை ஓட்டங்களை இலக்காக வழங்கப் போகிறார்கள், என்ன நடக்கப் போகிறது சொல்லி நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்திய அணி முதலிங்கில் 503 ஓட்டங்களை பெற்றிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக. இந்த போட்டியில் பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது நேற்று நாள் பந்துவீச்சு பார்க்கும்போது விக்கெட்டுகளை பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதீஷ் கிருஷ்ணா, அதே போல முகமது சிராஜ், அதே போல ஜெய் ஜடேஜா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார்கள். சுதருக்கு 2 விக்கெட்டுகள் சென்றிருக்கிறது, மொத்தமாக 6 விக்கெட்டுகள். பார்க்கலாம் இலங்கை அணி எத்தனை ஓட்டங்களை இலக்காக வழங்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.

0: கொழும்பு முகத்துவாரம் அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது இன்று காலை 10:05 நடைபெற உள்ளது. சிலம்பம் ஸ்ரீ முன்னேஸ்வர தேவஸ்தான ஆவணி மகோற்சவத்தினை முன்னிட்டு இன்றைய நாளானது காலை 10 அளவில் தீர்த்தோற்சவம் நடைபெற்று எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 29 மாலை 4 அளவில் பூங்கவண்ண திருவிழா நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு குமாரபுரம் புன்னிச்சோலை ஆலையடி ஸ்ரீ நாகதம்பரான் ஆலய பௌராத அலங்கார உற்சவ பெருவிழாவானது இன்றைய தினம் கிரியைகளோடு ஆரம்பமாக உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

வசூல் ராஜா MBBS பரத்ராஜன் இசையில் பாடல் ஒளி தோய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜனதா ஸ்டீல் போங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா வகையான பொருட்கள் உங்களுக்கு தெரியும். கடத்த சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல GIT பைகள், பெயிண்ட் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னால். மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போதே போங்க. சரிதானே, சொல்லிவிட்டேன். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மெட்டா நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, மாட்டிக்கொண்டார்கள் அப்படிதான் சொல்ல வேண்டும். குழந்தைகளை சமூக வலைதளங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிமையாக்கும் வகையில் பாத்தீங்கன்னா அந்த செயலிகளை வடிவமைக்கும் தொடர்பில் வழக்குகள் மெட்டா நிறுவனத்தின் மீது தொடரப்பட்டது. இந்த நிறுவனத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கின் மூலமாக 162 கோடி அபராதத்தை செலுத்த அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா நடத்தி வரும் இந்த மெட்டா நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு எதிராகத்தான் அமெரிக்காவின் 47 மாகாண அரசுகள் இணைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. என்ன காரணம் சொன்னா, அந்த ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் செயலிகளை குழந்தைகளை அதிக நேரம் பயன்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால் சிறுவர்கள், சிறுமிகள் மனநலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்படுகிறது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இந்த நிறுவனத்தின் மீது, இந்த செயலிகள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எளிதில் இந்த செயலிகளுக்கு நுழையும் வகையிலான இந்த செயல் திட்டம் அமைந்திருக்கிறது, செயலிகள் அமைந்திருக்கிறது. இது விதிமுறைகளை மீறும் செயற்பட்டதாக சொல்லப்படுது. விதிமுறைகளுக்கு மீறாக மீறது 13 வயசுல இந்த செயலிகளுக்கு உள்ளே நுழையறதுக்கு உங்களுக்கு நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அதுலேயே வந்து மூழ்கி போயிருவாங்க தானே அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கு தொடரப்பட்டுக்கிறது. இது எப்படியோ கலிபோர்னியா நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்குக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் மெட்டா நிறுவனத்தின் தலைவர் நிர்வாக அதிகாரி மார்க் ஷக்பர்க் பாத்தீங்கன்னா நேரில் ஆஜராக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது. வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அதுக்கு முன்னதாக முன்பாக பாத்தீங்கன்னா 162 கோடி அபராதம் செலுத்த மெட்டா நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்காங்க. சரி, நாங்க செலுத்துறோம், எங்களோட தவறு தான், ஓகே நாங்க ஒத்துக்கொள்றோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை செய்யும் போது சரியாக செய்யணும், இல்லைன்னு சொன்னா இப்படிதான் மாட்டிக்கொள்வார்கள். 162 கோடி அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி நிறுவனத்தின் தலைவர் அங்க போய் வழக்குல ஆஜராக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எதை செய்தாலும் பிளான் பண்ணி செய்யணும், பிளான் பண்ணி செஞ்சிருப்பாங்க சில வேளை.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
2: நானும் போவது காதல் பாதை.
1: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
2: பார்த்ததாடி
1: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
2: தருணங்களை

0: உலகின் நட்சத்திரம்
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சொந்தங்களே, ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் கைகோர்த்து ஒரு வேலையை செய்ய வேண்டும். இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய எதிர்கால மாணவர்கள் சந்ததியினர் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள். ஆக இந்த போதைப் பொருள் மூலமாக உங்களுக்கு தெரியும், பல நோய்கள் உருவாகிறது, உடலில் ஏற்படுகின்ற பல பிரச்சனை, அதே போல மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள். எதிர்கால லட்சியத்தை எல்லாம் தவிடுபடியாக்கின்ற ஒரு செயலாக இந்த போதைப் பொருள் பாவனை இருக்கின்றது. இந்த போதைப் பொருள் பாவனையை இல்லாமல் செய்ய நாங்கள் முதலாவதாக இந்த விநியோக சிலையை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த விநியோகம் பண்றவங்களை உங்களுக்கு தெரிந்தால், இவர்கள் தான் விநியோகம் பண்றாங்க, இவங்க தான் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்க உடனே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18.5 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்த இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் அதே போல யாருக்காவது புனர்வாழ்வு தேவை என்று சொன்னார். இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறார், குடும்பமே பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க சொன்னால், 19 27 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு புனர்வாழ்வு கொடுவதற்கு உதவி செய்ய தயாராகவே இருக்கிறார்கள். சரி, அதே போல நல்ல ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க சொன்னால், நான் சொல்வது பாத்தீங்கன்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதுமே உறுதியாக இருக்கும் வீடு, காரணம் இந்த உள்ளீடுகள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது அப்போதுமே உறுதியாக இருக்கும். பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். இனிமே ஒரு விஷயம் இருக்குது, சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த டேக்கியா வேலைத்திட்டம். டேக்கியா வேலைத்திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இது செயற்படுகிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடைபெறுகின்ற ஒரு வேலைத்திட்டமாக இருக்கிறது. இது சுயாதீன ஊடக வலையமைப்பு ஐடிஎன், வசந்தம் டிவி, லக்கண வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு செயல்திட்டமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாவது கட்டமாக இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு கருத்தரங்கு வடிவிலும் அதே போல நாடக வடிவிலும் இந்த கருத்து இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தை முன்னெடுத்து செல்வது சுயாதீன ஊடக அமைப்பு என்பதில் எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. வீதி விபத்துகளை குறைக்கும் வண்ணம் இந்த செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 8:51.

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
1: பாத்திமா, இந்த ஈரோகோலே இந்த பாத்திமா, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. பாத்திமாவோட இந்த 2 பிள்ளையோட ஆசிக்கா தொடர்ந்து ஆசிக்கா சந்தோஷமா இருக்கணும். சின்ன பிள்ளைனானா நான் என்ன செய்யணும்?
2: நீ ஒண்ணும் செய்ய தேவையில்லை. வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. நான் சொல்ற தத்துவங்களுக்கு இணங்க உன் வாழ்க்கையை கொண்டு போ. நீ நல்லா இருப்ப. வாழ்க வளமுடன்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் மீண்டும் எவ்வித இனவாத அல்லது மதவாத மோதல்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீர்கொழும்பில் நடைபெற்ற 42வது தேசிய மேலாது நபி நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நீண்டகால இன மோதல்கள் காரணமாக இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வாழும் அனைவரும் அந்த கொடூரமான அழிவுகரமான அனுபவங்களில் பாதிக்கப்பட்டவர்களாக மாறியுள்ளனர் என்றும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். மீண்டும் எவ்வித இன மோதல்களும் உருவாக இடமளிக்கப்பட மாட்டாது என தான் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் வலியுறுத்தினார். முன்னர் செல்வம், அதிகாரம், மதம் அல்லது கலாச்சாரத்தின் அடிப்படையில் சட்டம் வேறுபட்ட முறையில் செயற்படுத்தப்படுவதாக சமூகத்தில் ஒரு கருத்து நிலவிய போதிலும் நாட்டை கட்டியெழுப்புவதன் மிக முக்கிய பகுதியாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை தற்போது உறுதிப்படுத்தி வருவதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். நேபாளத்தின் ரசுவா மாவட்டம் மற்றும் பிற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டுள்ள பேரழிவு குறித்து பெரும் கவலையடைவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதகர் தெரிவித்துள்ளார். அவர் தமது எக்ஸ் தளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் குறிப்பாக இந்த சவாலான காலத்தை எதிர்கொண்டுள்ள குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு தமது அனுதாபங்களையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள நேபாள அதிகாரிகள் மற்றும் அனைத்து பணியாளர்களின் முயற்சிகளையும் தான் வெகுவாக பாராட்டுவதாகவும் இந்த சவாலான காலகட்டத்தை கடந்து செல்லும் நேபாள அரசாங்கத்துடனும் மக்களுடனும் இலங்கை முழுமையான ஆதரவுடனும் தோழமையுடனும் நிற்பதாகவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். நேபாள திபெத் எல்லையை தாக்கிய திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157 அதிகரித்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி நேபாளத்தில் 500 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களில் இந்தியாவை சேர்ந்த 100 மேற்பட்டோரும் அமெரிக்காவை சேர்ந்த 54 பேரும் இங்கிலாந்தை சேர்ந்த 33 பேரும் மற்றும் நேபாளத்தை சேர்ந்த 100 மேற்பட்டோரும் அடங்குகின்றனர். குறித்த அனர்த்தம் காரணமாக ஒட்டுமொத்த தேசமும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்துள்ளதாக நேபாள பிரதமர் பாலேந்திரா ஷா தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லூத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்துக் கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை, நல்ல சிந்தனையை, நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக, நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

எஞ்சாமி தந்தானே பாடல் ஒலித்தோய்ந்திருக்கின்றது, கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம், வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். சரி, முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது, நீங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், பரம்பரை பரம்பரையாக அந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் வயது போன பிறகும் நான் கட்டின வீடு, நாங்கள் என்ன சொல்றது, எங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் சொல்ல வேண்டும், எங்களுடைய தாத்தா கட்டின வீடு பாருங்க எப்படி உறுதியா இருக்குது, அந்த காலத்து கட்டுமானம் கட்டுமானம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு வீட்டை கட்டி வைக்கணும் இல்லையா. அப்படி ஒரு வீட்டை கட்டி வைக்கணும்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது மெல்லா QST கம்பியில வாங்கி பாவிக்கணும். மெல்லா QST கம்பியில வாங்கி பாவித்தீங்க சொன்னா அவ்வளவு உறுதியாக இருக்கும். சோ நீங்க போய் கேட்டு வாங்க, மெல்வா QST கம்பி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி நீங்கள் கட்டிடங்கள் மதில்களை நீங்கள் கட்ட முடியும், வீடுகளையும் கட்ட முடியும். சரிதானே, இந்த விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மெல்வா QST கம்பியில நிறைய சைசஸ் இருக்குது. சோ என்னென்ன வேலைக்கு என்னென்ன பொருத்தமான சைசஸ் சொல்லி நீங்க அங்க போய் கேட்டாலே சொல்லுவாங்க. சோ மெல்வா QST கம்பிகளை வாங்குறதுக்கு மறந்துடாதீங்க. சரி, இப்ப என்னன்னு சொன்னா மனசுல ஆயோ அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்ல போறேன் உங்களுக்கு எல்லாம். சரி, அதாவது 1970 இங்க பாருங்க, ரெண்டு குழந்தைகள் பெற்றால் போதும், அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க, எதுக்கு சும்மா வீண் செலவு அப்படின்னு சொல்ல ஒரு நாடு. இப்போ நீங்க குழந்தை பெற்றுக்கொள்ளுங்க, நாங்க உங்களுக்கு லட்சக்கணக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், பிறப்பு வீதம் குறைந்திருக்கிறது. அதாவது சிங்கப்பூரில் பாத்தீங்கன்னு சொன்னா பிறப்பு வீதம் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக சார்ந்திருக்கிறது. மக்கள் தொகையை பெருக்க அந்த நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங் புதிய ஒரு மாபெரும் திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறார், ஒரு ஆஃபர் ஒன்று மாதிரி கொடுத்திருக்கிறார். இங்க வாங்க எல்லாரும், உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு ஆஃபர் சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் 17 வயது வரை மொத்தம் சுமார் 53 லட்சம் இந்திய மதிப்பு, அதை பத்தி 70,000 சிங்கப்பூர் டாலர்களை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, பல்வேறு கட்டங்களாக தான் இந்த நிதியுதவி தனித்தனியாக வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது குழந்தை பிறந்தவுடன் கிட்டத்தட்ட 7% தருவதாக சொல்லியிருக்கிறாங்க, 7 லட்சம் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் தலா 1.5 லட்சம் இதம் பெற்றோருக்கு தரப்போறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குழந்தை பராமரிப்பு செலவு குறைப்பு, அதே போல பெற்றோருக்கான கூடுதல் விடுமுறை மற்றும் வீடு வாங்குவதற்கான சலுகைகள் இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்றது போல, அடுத்த 70 ஆண்டு 2 குழந்தைகள் பெற்றால் போதும்னு சொல்ல சொன்ன சிங்கப்பூர் அரசு இப்போது மக்கள் தொகையை சரிவை கட்டுப்படுவதற்காக, சரி செய்வதற்காக நீங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தொகையை வழங்குறாங்க. பாருங்கன்னா காலம் மாறி போயிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிங்கப்பூருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு போனீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் முடியாது, சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான சட்டத்திட்டங்களும் அவங்க வரையறுத்திருப்பாங்க, அந்த நாட்டில் எவ்வளோ காலம் இருந்திருக்க வேண்டும், அதே போல் அந்த நாட்டு பிரஜையாக இருக்கணும் போன்ற பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதெல்லாம் நினச்சிக்கொண்டு மனசில் ஆயோ.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
3: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: குவைட் எக்ஸைட்டிங்.
5: முதல்வன்
6: வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

தங்கப்பூவே பாடல் லொழித்தோய்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். சரியா, நாங்கள் ஒரு விஷயத்தை கை கொடுக்க வேண்டும், அதாவது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கை கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த போதைப் பொருளை இல்லாமல் நாங்கள் செய்ய முடியும். அதாவது முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒன்றாக கை கொடுத்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். ஆக நீங்கள் இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும், உங்களுக்கு யாராவது விநியோகம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள், அல்லது 19-27 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி புனர்வாழ்வுக்காக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி யாருக்காவது புனர்வாழ்வுக்காக, அதாவது நீங்க அவர் போதைப் பொருள் பாவனை மூலமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவரை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் 19-27 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சரி, இந்த விஷயம் எப்படி இருக்கும்போது நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் இருக்குது. நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சாத உபகரணங்கள், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போனால் பெற்றுக்கொள்ள முடியும். கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் போனை வைத்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு போன் கீழே விழுந்துடும், ஐயோ டிஸ்பிளே போயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்படுவோம். என்ன செய்யறது, நாங்கள் எப்போ டெம்ப்ளெட் போடலையே, டெம்ப்ளெட் போட்டுருந்தாலும் டெம்ப்ளெட்டோடு சேர்த்து கண்ணாடியும் போயிட்டு கிளாஸும் போயிட்டு டிஸ்பிளே போயிட்டு ரொம்ப கவலைப்படுவோம். சில வேலை ஃபோனும் ஒன்றாகாது, சாதாரண ஒரு மேஜையிலிருந்து கீழே விழுந்தார். ஆனால் இந்த கின்னஸ் சாதனை படைத்தப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக சாதனை புத்தகத்தில் வியக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சாதனை ஸ்வீடன் நாட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது நிலப்பரப்பிலிருந்து சுமார் 30,607 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு கைபேசி உரையை வைக்கப்பட்ட ஒரு கைபேசி ஒன்று கீழே வீசப்பட்டிருக்கிறது. இது ஆய்வு மூலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், வீசப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வந்து தேடி இருக்கிறாங்க, இது ஒரு கிண்ண சாதனைக்காகத்தான் அங்கேருந்து போட்டிருக்கிறாங்க, இது ஒரு பேரசூட் மூலமாகத்தான் இதை வந்து அங்கே வந்துட்டு அங்கேருந்து கீழே போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது தேடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அங்கே விடுத்துறாங்க, 3 மணி நேரம் விடுத்த பிறகு ஃபோன் ஆன் பண்ணும்போது ஒன்றாகுது. ஸோ இது வந்துட்டு சுற்றுச்சூழல் பொருளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செயற்படுகின்ற ஒரு வேலைத்திட்டம்னு சொல்லலாம், அது ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டு இது ஒரு சாதனையாக பதியப்பட்டுகிறது. அவ்வளவு தூரத்திலிருந்து கீழே விழுந்து இந்த தொலைபேசி வேலை செய்யறது சொன்னால் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரசூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரசூட்டில் வந்து எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் தான் கீழே விழ வேண்டும், ஒரு தடுத்து கீழே விழுந்த மாதிரி இருக்கணும். அதே போல கீழே விழுந்த பிறகு எதுவும் நாங்கள் எதுவும் வைக்கக்கூடாது, அது கல்லில் விழுதோ மலையில் விழுதோ எதில் விழுதோ தெரியாது, ஆனால் விழ வேண்டும், கீழே விழுந்தும் அதை மீட்டெடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சாதனை வந்து பதியப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் மேலாக இருக்கிறது, எங்கு விழுந்துன்னு தேடணுமே. சரி, ஒரு இடத்துல விழுந்திருக்கும், சரி எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு சொல்லி தேடி பார்த்து ஒரு மாதிரியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், இது கிண்ண சாதனையாக பதியப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப அமெரிக்காவை ஒழுகிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இந்த சீனாவின் இந்த ஒரு ஆயுத கண்டுபிடிப்பு, ஆயுத பரிசோதனை தான் அமெரிக்காவை கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது, அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வானில் பறந்து கொண்டு அமெரிக்காவின் அதிமுக்கிய உளவு விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்புகள், டேங்குகள், அதே போல விமானங்களை துல்லியமாக குறிவைத்து அளிக்கும் ஹைப்போசோனிக் ஆயுதங்களை இப்பொழுது சீனா ரகசியமாக தயாரிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஹைப்போசோனிக் ஆயுதம் என்று சொல்லும்பொழுது, இது வந்து உளவுத்துறை சொல்லியிருக்கிற விஷயம் தான், அமெரிக்கன் உளவுத்துறை சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுதம் வந்து ரொம்பவும் பாரதூரமான ஒரு ஆயுதம் தான். இந்த ஏவுகணை சுமார் 2,500 கிலோமீட்டர் முதல் 8,000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று பசிபிக் கடலில் இருக்கின்ற அமெரிக்காவின் குவாங் மற்றும் ஹவாய் ராணுவ தடங்களை நேரடியாக தாக்கும் வல்லமை கொடுத்து சொல்லியிருக்காங்க. இது போல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒலியை விட பல மடங்கு வேகமாக செல்லக்கூடியது, நடுவானில் தன் திசையை தானே திருப்பி மாற்றிக்கொள்ளக்கூடிய விபரீத கொண்ட ஆயுதம் தான் இந்த ஆயுதம். அதே போல ரேடர்களால் கண்டுபிடிக்க கடினமான ஒரு ஆயுதம் சொல்லப்படுகிறது. இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்கிற விஷயம் அந்த நாட்டு பாதுகாப்புக்கு இது பெரும் அச்சுறுத்தலா இருக்கிறது சொல்லி பொழுது அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கிறார். சரிதானே, இப்ப ஹைப்பர்சோனிக் கிளைகள் ஆயுதங்கள், அதே போல ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலமாக அனுப்பப்படும் இந்த விஷயங்கள்லாம் இப்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது. இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல மடங்கு இது ஆபத்தான விஷயமாக இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களே, அப்ப பார்க்கலாம், இது போன்ற விஷயங்களும் வந்து கொண்டிருக்கிறது. வந்தாலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த இன்றைய நாள். இன்றைய நாள்
3: இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகி இன்று கதாநாயகனாகவும் தனது நடிப்பு திறமையால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிற நடிகர் சூரி அவர்களின் பிறந்த நாள் இன்று.
4: மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு காபி சாப்பிட வச்சு அண்டாவை கழுவி கழுவி பொலிச்சு பொலிச்சு பொலிச்சு ஊத்துனா அறிவு வரலையா?
3: சூரி என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது அவருடைய இயல்பான நகைச்சுவை தான். குறிப்பாக வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் வந்த பரோட்டா காட்சிக்கு பிறகு ரசிகர்கள் அவரை அன்போடு பரோட்டா சூரி என்று அன்போடு அழைக்க தொடங்கினார்கள். ஆனால் அந்த நகைச்சுவை நடிகரின் பயணம் அங்கேயே நின்று விடவில்லை. விடுதலை திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக புதிய பரிணாமத்தை எடுத்த சூரி அதன் பிறகு கருடன், கொட்டுக்காளி, மாமன் என தொடர்ந்து வித்தியாசமான கதாபாத்திரங்களை தெரிவு செய்து நடித்தார். இப்போது சூரியின் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் மண்டாடி. இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படம் கடலோர மக்களின் வாழ்க்கை, அவர்களுடைய பாரம்பரிய மற்றும் படகு போட்டியை மையமாக கொண்ட விளையாட்டு ஆக்ஷன் கதையாக உருவாகியிருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சூரியுடன் மகிமா நம்பியார், சுஹாஸ் சத்யராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றார்கள். இத்திரைப்படத்திற்கு இசை வழங்கியிருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார். சமீபத்தில் உசுரே நீதான் புல்ல என்ற இரண்டாவது பாடலும் வெளியாகி ரசிகர்களிடம் கவனம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மண்டாடி திரைப்படம் செப்டம்பர் மாதம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கின்றது என்பதும் தற்போதைய முக்கியமான விடயம். இதற்கு பிறகும் சூரியின் கைவசம் இயக்குனர் ராம் இயக்கிய ஏழு கடல் ஏழு மலை திரைப்படம் இருக்கின்றது. நிவின் பாலி, அஞ்சலி உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அத்தோடு அயலான் திரைப்படத்தை இயக்கிய ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் சூரி நடிக்கும் புதிய திரைப்படமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நகைச்சுவையால் நம்மை சிரிக்க வைத்தவர், விடுதலை

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி ஆலயத்திலிருந்து எங்களோடு ஆலய நிகழ்வுகள் பற்றி விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார் தவனேசன். வணக்கம் தவனேசன்.
2: வணக்கம். நாங்கள் மீண்டும் தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி ஆலயத்தினுடைய இந்த ஆலயம் இலங்கை மணி திருநாட்டின் வடக்கே ஈழவள நாட்டின் யாழ்ப்பாணம் என்கின்ற இடத்தில் என்ற மாநகரின் சிறப்புமிக்க தொண்டை மன்னாறு என்கின்ற ஊர் வடமநாட்டியிலே அமைந்திருக்கிறது. அந்த ஊரிலே அழகு கந்தனாக ஆகவம் சாராத ஒரு வழிபாடு கொண்ட கோவிலாக தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி ஆலயம் விளக்கிறது. இன்றைக்கு இந்த ஆலயம் ஒரு சிறப்பு மிக்க ஆலயம். இந்த ஆலயம் வாய்வெட்டி மௌனபூசை இடம்பெறுகிற ஆலயங்கள் 3 ஆலயங்கள் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே இருக்கிறது. கருகாம கந்தன், மட்டு நகரிலே அமர்ந்திருக்கிற மண்டூர் கந்தப்பெருவார், அதே போல தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி ஆலயம், இப்படியாக 3 தலங்கள் எழுகொண்ட தலங்களாக இந்த முருகப்பெருமாருடைய தலங்களில் மௌன உற்சவம் இடம்பெறுகிற தலங்கள். இந்த செல்வ சன்னதி ஆலயம் முருகப்பெருமானே நேரடியாக வந்து நெறிப்படுத்திய ஒரு திருத்தலமாக இந்த தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் கரிகாமர் என்கின்ற ஒரு மகாஞானி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க அந்த கடத்தொழில் செய்கின்ற அந்த பரம்பரையில இருக்கப்பட்டவர் கதிர்காமர். அவருக்கு முருகப்பெருமான் அந்த ஆற்றங்கரையோரம் அவரை ஆடு மேய்க்கின்ற பொழுதிலே அந்த ஆற்றங்கரை தொழில்

0: பொழுதிலே மிருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து எனக்கு பூஜை செய்யுமாறு பணித்துக் கொண்டார். அப்போது கதிகாமர் சொன்னார், எனக்கு பூஜை முறை ஏது தெரியாதே முருகா, எப்படி உனக்கு நான் பூஜை செய்வது? வாய்கட்டி மௌன பூஜையாக நீ பூஜை செய்து கொள்ளு என்று சொல்லுவதற்கு முன்னர் அவர் சொன்னார், இன்று இரவு நீ கிணவர் இரவு படுத்திருக்கிற போது நித்திரையிலே இருக்கிற போது உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்திலே நான் ஒரு காட்சியை காட்டுவேன், அதன்படியே நீ எனக்கு பூஜை செய்தால் போதும் என்றார். அவர் இந்த கதிர்காமர் படுத்திருந்த போது நித்திரையிலே ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்த போது அவருக்கு கனவிலே முருகன் கதிர்காமத்தை காட்டினான். வாய்கட்டி மௌன பூசை இருக்கிற காட்சியை கண்டவுடன் முருகா முருகா என்று எழுந்த கதிர்காமர் அடுத்த நாள் காலையிலே அந்த வெள்ளி வேலை வைத்து முருகப்பெருமானுக்கு தன்னால் முடிந்த வைத்தை சொன்னார். எப்படி முருகா பூஜை செய்வது என்று கேட்டபோது, வாய்கட்டி மௌன பூசையாக எனக்கு பூஜை 64 ஆலமிரையிலே எனக்கு அமுது படைத்துக்கொள், அது மாத்திரமல்ல எனக்கு அந்த பச்சையரசி சாதம் அதோடு கத்தரிக்காய் பைத்தன்காய் துவையலும் படைத்துக் கொள்ளு என்று வேண்டிக் கொண்டார். எனவே அதற்கு அமைவாக கதிர்காமர் பூவரச மரத்தடியில் ஞானேச்சனுடைய தல விருட்சமாக பூவரச மரம் விளங்குகிறது. எனவே அப்படியான கந்த பெருமான் எங்கள் சொந்த பெருமானாக இந்த தொண்டமனார் செல்வச்சன்னதியிலே வீற்றிருந்து ஆறுகிறார். அங்கே வள்ளி ஆற்றம் கரையோரம் இந்த முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். 6 வீடிலே திருச்செந்தூரிலே எப்படி கடலலை அழகிலே முருகப்பெருமான் அந்த அலைநாதம் ஓம் என்று ஒலிக்கிறதோ அதே போல இந்த வள்ளியாற்றங்கரையிலே இந்த நேரமும் 6 ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வள்ளியாற்று 6 என்ற பெயர் பின்னாளிலே தொண்டமான் 6 என்ற பெயர் பெயர் பெறப்பட்டது. காரணம், தொண்டமான் என்கிற மன்னன் அந்த ஆற்றினை புனர்மாற்றம் செய்தான். அதனாலே அது ஒரு தனிச்சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. எனவே அப்படியாக இருக்கக்கூடிய கந்த பெருமான் தொண்டமனார் செல்வ சின்னதியானுக்கு கர்ணபரம்பரை கதையும் புராண கதைகளும் இருக்கிறது. புராண கதையினூடாக நாங்கள் பார்க்கிற போது கந்த புராணத்திலே சொல்லப்படுகிற வீரபாகுதேவர் முருகப்பெருமானுடைய தூதுவர் இந்த இடத்துக்கு வந்து மாலை நேரத்திலே பூஜை செய்ததாகவும் வேல் வைத்து பூஜை செய்ததாகவும் அதனாலே தான் சந்தை பொழுதிலே பூஜை செய்தமையினால் இது செல்வ சன்னதி என்கின்ற நாமம் பெற்ற ஒரு கோவிலாக இந்த தொண்டமராறு செல்வ சன்னதி சூழ்கிறது மிழுகிறது. எனவே அப்படியான அருள் நிறைந்த கந்த பெருமாருடைய திருவாசலிலே இன்றைய சீர் திருவிழா பவனி பக்திபூர்வமாக இடம்பெறுகிற காட்சிகளை எல்லாம் பக்தர்கள் எல்லாம் நிறைந்து நிற்கின்று பார்க்கிற காட்சியை நாங்கள் தொண்டமனாற்றிலே பார்க்கிறோம். 4 திசையில் இருந்தும் அடியார்கள் அங்கே முருகநாமன் சொல்லி அங்கே கந்த பெருமானை தேடி தேடி வந்து வழிபாடு செய்கிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். எங்களுடைய மரபு ரீதியாக பார்க்கிற போது இங்கே மந்திரங்கள் கிடையாது, மௌனமாக பூசை இடம்பெறுகிற ஒரு தலம் என்றால் அது துண்டமனார் செல்வ சன்னதி தான். இப்போது இந்த கந்த பெருமானுடைய வாசலிலே நாங்கள் பார்க்கின்ற நேரலை காட்சி, அங்கே தேரிலே முருகப்பெருமான் அமர்ந்து விட்டார், ஆறுமுக சாமியார் அமர்ந்து விட்டார். முதல் தேர் விநாயக பெருமானுடைய தேர், அடுத்த தேராக ஆறுமுக சுவாமியார் அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வெள்ளி வேலாக முருகப்பெருமானுடைய தேர் அமைந்திருக்கிறது. ஆடுவார் ஒருபுறம், பாடுவார் ஒருபுறம், கந்தன் தேவடிகளை நாடுவார் ஒருபுறம் என்று கந்த கடவுளனுடைய நாமங்களை எல்லாம் அடியார்கள் உச்சாரணம் செய்து பக்தி சிரத்தையோடு வழிபடுகிற திருக்கோலத்தை எல்லாம் தொண்டமனாற்றின் கரையிலே பார்க்கிறோம். செவ்வேளேந்திய கந்த பெருமானுக்கு பஜனைகள் எல்லாம் இங்கே அடியார்கள் பாடி பரவுகிற காட்சியை தொண்டமனாற்றின் கரையிலே நாங்கள் பார்க்கிறோம். பாடும் படியே பண்ணாய் அருள்வாய் என்று நம்முடைய நாயன்மார்களும் முருகப்பெருமான் மீது பக்தி கடந்த பாடல்களை எல்லாம் பாடினார்கள். அதுபோல இந்த செல்வச்சன்னதியானுக்கு பஜனை பிரியன் என்று ஒரு நாமம் இருக்கிறது. எனவே இப்போது அந்த பஜனை பாடுகிறவர்களோடு நாங்கள் இணைகிறோம். அருமையான பொழுதிலே
1: ஆனந்தமே அற்புதமே அண்டவா சண்முகா, தேறுதலை தருபவனே தேவா சண்முகா, சிங்கார ஓங்கார.
0: அருமையான பக்தி பஜனைகளோடு அடியார்கள் எல்லாம் முருகநாமத்தோடு கந்த பெருமானை வேண்டியிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அழகன் குமரன் அன்னதான கந்தன் என்று சிறப்பிக்கப்படுகிற தொண்டமனாற்றின் கரையிலே இருக்கிற முருகப்பெருமானுடைய துயர் வாகமாலைகளாட அங்கே ஆயிரம் ஆயிரம் மணிகள் எல்லாம் அந்த தேரிலே ஓம் ஓம் என்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தேர் அக்னி சுபானை போன்ற தேராக காட்சி கொடுக்கிறது. அந்த தேரிலே வாழை, கமுகு, இளநீர், நுங்கு என்று ஏராளமான இயற்கை வளங்கள் அலங்கரிக்கப்பட்ட தேராக செல்வ சன்னதியானுடைய திருத்தேர் காட்சி கொடுக்கிறது. அழகான அந்த பூசகர்கள் செல்வ சன்னதியிலே அங்கே சிவாச்சாரியார்களோ பிராமணர்களோ கிடையாது, பூசகர்கள். அதாவது அந்த கதிராமருடைய வழிவந்த பூசகர்களினாலே தான் சிறப்பான பூசைகளை செய்து வருகிறார்கள். அந்த கந்த பெருமானுடைய தேர் அழகு நிறைந்த தேராக இந்த செல்வ சன்னதியில் அரோகரா, அங்கே அரோகரா கோஷம் எங்கு ஒலிக்க முருகப்பெருமானுடைய தேர் அசைய போகிறது என்ற அந்த நாமத்தோடு மீண்டும் ஒரு நேரலையினூடாக இணையும் வரை வசந்தம் எஃப்எம்மினூடாக இந்த ஆலய சூழலிலே இருந்து உங்களோடு இந்த கணப்பொழுதிலே இணைந்து கொண்டிருந்த நான் விடைபெறுகிற நான் என்றும் உங்கள் அன்புக்குரிய அல்வாயினேசன், தொடர்ந்தும் கலையகத்திலே அன்பு அறிவிப்பாளர். வணக்கம்.
2: நன்றி, நன்றி தவணேசன்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் பாவிக்க வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதும் உறுதியான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள முடியும். எப்போதும் உள்ளீடுகள் சரியான உறுதியாக இருந்தால்தான் எங்களுடைய அந்த உழைப்பும் சரி, நாங்கள் செய்கின்ற வேலையும் சரி, எப்போதுமே உறுதியாக இருக்கும். அப்படியான உறுதியான ஒரு வேலை செய்யறதுக்கு நீங்கள் பாவிக்க வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சொந்தங்களை நீங்கள் கேட்டு வாங்குங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியோடு நிறைய சொந்தங்கள் எடுத்துக் கொண்டிருந்தீர்கள், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஸ்டார் ஆஃப் த டே பாடல் வருகிறது. இன்றைய ஸ்டார் ஆஃப் த டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகி மாலதி லக்ஷ்மண். ஒலிக்க வருகின்ற ஸ்டார் ஆஃப் த பாடலோடு நானும் விடுகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ராகம் சுமான நிகழ்ச்சியோடு கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்றுச் செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும்.
5: நேரம் காலை 10 மணி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எவ்வித விசாரணைகளுக்கோ அல்லது கைதிகளுக்கோ உள்ளாகாமல் நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தினூடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை பிரஜைகள் அனைவரும் தற்போது நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தினூடாகவும் அச்சமின்றி தாயகம் திரும்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு திரும்பும் இவ்வாறான நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படுவதற்கும் தேவையான காணிகளை பெற்றுக் கொள்வதற்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஊடாக தேவையான உதவிகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபர்கமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுபரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை, மொனராங்கலை, ஹமாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: நேபாளம் மற்றும் சீனாவில் பல உயிர்களை காவு கொண்டதுடன் பலரை காணாமல் ஆக்கி பரவலான பேரழிவையும் ஏற்படுத்தியுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கு தொடர்பில் தாம் மிகுந்த வேதனை அடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருடனும் நான் துணை நிற்கின்றேன் என்று கூறியுள்ள அவர் நேபாள அரசாங்கத்தின் தலைமையிலான மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்க ஐநா குழுக்களும் அதன் பங்காளர்களும் தேவையான நிவாரணப் பொருட்களையும் பணியாளர்களையும் திரட்டி வருவதாகவும் மேலும் தெரிவித்தார். எமது அடுத்த மனித செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வலம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: யாகம் சுகமானது கேட்டால் இதமானது என்றும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் கிருபாலா, பாராஸ்டர் சுகுமார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு நிகழ்ச்சிக்கு.
1: சுதாசரும் கவிதா அனுப்பி இறங்கிய போனா

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். புஸ்தல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போத்பெட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சந்திரகுமார் இணைந்திருக்கின்றார். இந்திரா துசாந்தன் மற்றும் திவாகரன் ஆகியோர் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறத வேளை மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. கருதாவளை ஜீவப்பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 5 ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, நான் சிங்கராஜா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமல் அந்தோணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதாக குறிப்பிடுகிறார். ஹட்டன்ல இருந்து வணக்கம் கிருபானா, எப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹப்புத்தலை தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜமுனா குறிப்பிடுகிறாங்க. பாட்டு தலைவா, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறது. இதேவேளை ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். குமார் வந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கணி அசுருதீன் எழுந்திருக்கின்றார். கிருபாண்ணா, எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். அக்கறை பெற்ற பாப் ட்ரெயில நிசார் நடந்திருக்கிற இதைவேளை காளிமுத்து நடந்திருக்கிறாங்க. மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கொட்டக்கிளையிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றதாக குறிப்பிடுகின்றார் காளிமுத்து. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நலீன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, தெஹியோ விட்டேவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தர்மகுமார் எழுந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்துல் காதர் அக்கரைப்பட்டில் இருந்து வந்திருக்கிறது. இவளை ஸ்ரீதாஸ் இருந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீராம் எழுந்திருக்கின்றார் பரமக்குடியிலிருந்து. அதே போன்று நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அண்ணா வணக்கம், நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான். வேர்வலையிலிருந்து ரிம்சான் வந்திருக்கின்றார். அன்பான வணக்கம், நான் மர்சூக் இணைந்திருக்கிறேன் அண்ணா. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாத்தளையிலிருந்து முனியாண்டி நாகஜோதி வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:30. இந்த நேரம் யாழ்ப்பாணம் மானிப்பாயிலிருந்து தேவி வந்துக்கிறாங்க. வணக்கம். சரி சொல்லுங்க. பாருங்களேன், சாந்திக்கு மன சாந்தி ஆயிடுச்சு. வசந்தமே ஃபேமிலி என்னென்ன நிகழ்ச்சியில நீங்க அந்த சரி வசந்தமே ஃபேமிலி நீங்க இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குற நிகழ்ச்சிகள் என்னென்ன நிகழ்ச்சியா?
1: எல்லா நிகழ்ச்சியும் நான் கேக்குறேன். காலம் மேல எனக்கு கொஞ்சம் பிஸியில கேக்குறேன். அதுக்கு பிறகு 10:30 இருந்து பின்னால 6:30 மட்டும் கேட்பேன்.
0: அதுதான்
1: எல்லா போக்குறேன் கேட்பேன்.
0: அப்படிதான், அதாவது எங்களுக்கு இந்நேரமும் வசந்தம் தான். அப்படியா? சரி, அந்த பாடலை தருவதற்கு முயற்சி செய்யறோம். நீங்க சொல்லுங்க, இந்த நேரம் யார் யாரோட இணைந்து பாடல்
1: பாட்டு கேட்கிற வசந்தம் அத்தனை பேரும் கண்டிப்பா நாங்க கேட்கவும் கேட்போம். சரியான நல்லுறடிக்கு வருவீங்க.
0: நாங்க வருவோம் கிட்டத்தட்ட வருகிற மாதம் 7ஆம் தேதி
1: கண்டிப்பா நான் சந்திக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கல, ஆனா கண்டிப்பா நான் சந்திப்பேன். விரைவில் சந்திப்பேன் உங்க எல்லாரும்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு சாந்தி.
1: நன்றி நன்றி நன்றி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இரும்பு
0: வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா தெரிந்தவர்கள் சொல்லு.
2: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வா. நான் சொல்ற தத்துவங்களுக்கு இணங்க உன் வாழ்க்கையை கொண்டு போ. நீ நல்லா இருப்ப. வாழ்க வளமுடன்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:42. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் கிருபா சார்.
0: நிக்கவர் டிவில இருந்து சரீஃபா.
1: ஓ சார்,
0: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரான பாடல்கள் எல்லாம், நல்ல பாடல்கள் சார்.
0: கேட்டுக்கொண்டே வேற வேலைகள் எதுவுமே ஓடுதில்ல?
1: ஓடுதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செஞ்சு கொண்டே அழைப்பெடுத்தேன்.
0: சரி, சொல்லுங்க, நிகழ்ச்சியில நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்க எனது கணவர் அம்மா இல்லையா அஸ்கன் அஸ்வா மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் கேட்க விரும்புறேன் சார்.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:48. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். கொழும்பு ரேகா மகேந்திரன் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அருள் மீறி பூனாகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை நிலம்பையிலிருந்து மதன், சத்யா, தினு, வினு, ஜனு ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கலகா வினு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காத்தான்குடியிலிருந்து இரிஷாத் இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் வேர்வலையிலிருந்து நசார் இணைந்திருக்கிறேன் கிருபானா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ரொசலகமையிலிருந்து குசல ராஜா வந்திருக்கின்றார். கல்முனையிலிருந்து ஜனா இணைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சி இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு உரும்புராயிலிருந்து சாந்தா வந்திருக்கிறாங்க, எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வரட்னம் ஸ்ரீ சிவஜோதி வந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கினிகத்தனையிலிருந்து கண்ணா அணிந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல் வந்திருக்கிறாங்க. மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஷாத் எழுந்திருக்கின்றார். தர்கா நகரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நஸ்லியா குறிப்பிடுகிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபா அப்படின்னு சொல்லி நளீன் எழுந்திருக்கிற இதேவேளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சப்ரா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று ரூபன் இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு நானும் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திமட்ட கொடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவா இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் காங்கியனோடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சியாத் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கமல்ராஜ் வந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு நானும் நாவலப்பட்டியவரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை தெமோதர ரூபா வந்துக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி மு குமுத ராஜா வந்திருக்கிறாங்க. செல்வராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா அணிந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமைப்பில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நேபாளத்தில் நிலவும் அவசரகால நிலைமை குறித்து மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இளைஞர்களுக்கு காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அபாயகரமான மாவட்டங்களில் அல்லது அதற்கு அருகில் வசிக்கும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏதேனும் இலங்கையருக்கு அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டால் காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேரமும் செயற்படும் +977 985 104 86 53 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ அல்லது SLEMB.Kathmandu@MFA.gov.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவோ உதவியை பெற்றுக் கொள்ள முடியும். எவ்வாறாயினும் நேபாளத்தை பாதித்துள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவின் நிலைமையினால் எந்தவொரு இலங்கையருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை பதிவாகவில்லை என காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் குறிப்பிட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: திபெத்தின் கைராங் மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு பேரிடரினால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 558 அதிகரித்துள்ளதாக சீனாவின் அரச ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களில் 260 பேர் வெளிநாட்டவர்கள் என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கைராங் எல்லையானது சீனா மற்றும் நேபாளத்துக்கு இடையிலான சுற்றுலா பயணிகள் மற்றும் போக்குவரத்துக்கான முக்கிய எல்லையை கடக்கும் இடமாக உள்ளது. இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் எல்லையில் மண் சரிவு ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சீன அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0767676776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில், முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6 102.8.
4: சச சமக நிசப்ப நிசாச நிசப்ப.

0: யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சின்னதி ஆலயத்திலே இடம்பெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வினை தருவதற்காக எங்களுடைய விசேட பிரதிநிதி கவனேசன் அங்கே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இணைந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் கவனேசன்.
1: வணக்கம். நாங்கள் மீண்டும் தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய தேசிய விழாவோடு இணைந்திருக்கிறோம். பெருமையான இந்த பொழுதிலே அற்புதமாக வெளிமேல் கந்தன் கருணை வள்ளலாக விளங்குகிற முருகப்பெருமான் இப்போது இருப்பிடத்தை வந்தடைந்திருக்கிற நேரத்திலே அங்கே அடியார்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய வடக்கையை வந்து ஆனந்தத்திலே அந்த வடக்கையனுடைய இடைவிடாத அந்த பக்தி சிரத்தையோடு முருகப்பெருமானோடு ஒன்றித்திருக்கிற காட்சியை அறிவோம். இப்போது இங்கே தொண்டைமனாறு செல்வச்சன்னதியிலே தேரடி அர்ச்சனை இடம்பெறுகிறது. முருகா முருகா என்று ஒரு வார்க்கெல்லாம் கருணை கந்தனாக இருந்து அருளுகிற தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் பக்திமயமான ஒரு சூழலிலே நாங்கள் தொண்டைமனாறு செல்வச்சன்னதியிலே இறைந்திருக்கிறோம். காக்க கருணை வள்ளலாக இருக்கிற கந்தப்பெருமான் இந்த 2026 ஆண்டுக்குரிய தேர் திருவிழாவிலே பல ஆயிரம் அடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு செல்வச்சன்னதியிலே நிறைந்து ஒரு பக்தி பூர்வமான வழிபாடை இங்கே செல்வச்சன்னதியில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். எங்களுடைய தமிழுக்கு தலைவனான கந்த பெருமான் கருணையோடு வீற்றிருக்கிற தலம் அல்லவா? அன்ன பசியை தீர்க்கிற அற்புத தலம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி. பூவர சமரக்கடையில் புண்ணிய மூர்த்தியாக இருக்கிற கந்த பெருமானுக்கு இன்றைய நாளிலே பல்லுயிரும் ஓம்பும் பலங்கருணை கொண்ட நாயகனாக இந்த தொண்டமனாற்றின் கரையோரம் இருக்கிற கந்த பெருமானுக்கு கலை கலாச்சார பண்பாட்டோடு அடியார்கள் வருகை தந்து பக்தி சிரத்தையோடு வழிபாட்டில் செய்திருக்கிறார்கள். அங்கே பஜனை பாடி வருகிற அடியவர்கள் எல்லாம் அங்கே நிழல் மரங்களிலே இருந்து பஜனைகள் காட்சியையும் இன்னும் சில அடியவர்கள் அங்கே அன்னதான மண்டபத்திலே அன்னதானத்துக்காக அங்கே நீண்ட வரிசையிலே நிற்கிற காட்சிகளையும் தொண்டைமனாரிலே பார்க்கிறோம். இன்னும் இன்னும் இந்த தீர்த்தி திருவிழா இருப்பிடத்துக்கு வந்த போது கூட அடியார்கள் அங்கே செல்வச்சன்னதியினுடைய ஆலய சூழலிலே நிறைந்திருக்கிற காட்சியை எல்லாம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதியிலே பார்க்கிறோம். நாயகருடைய தீர் திருவிழா நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்திலே தர்சக விளம்பரங்களையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு எங்கள் வசந்தம் இசமினுடைய இந்த நேர்முக வர்ணனைக்காக தர்சக விளம்பரங்களை வழங்கிய அப்புனை வர்த்தக விளம்பரதாரர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய நிகழ்வில் இருந்து உங்களோடு இந்த ஆலய சூழலில் இருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கிற நான் என்று உங்கள் அன்புக்குரிய அகில இலங்கை இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் அல்வாயூர் நேசனாகிய நான் விடைவித்துக் கொள்ளுகிறேன். கலியகத்திலே எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் திருவாண்ணா அவர்கள் இருக்கிறார். கலியகத்திலே நன்றி, வணக்கம்.
0: நன்றி தவணேசன். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே இடம்பெறுகின்ற ரதோற்சவ நிகழ்வுகளை எங்களுக்காக அங்கிருந்து தவணேசன் அவர்கள் எங்களோடு இணைந்து தந்திருந்தார். நன்றி தவணேசன்.

0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6 102.8
1: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் சரோஜினி வந்துக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். சரி, இப்ப பாடல்களை கேட்ட வேண்டும் இருக்கிறீங்க. இந்த நேரம் சரோஜினி, வேலையெல்லாம் முடிச்சாச்சா? அதுதானே, அதங்க வேலை முடிகிறது. கடைசியா அந்த
2: நடக்குது. ராகம் சுகமானதும்
1: சரி, சொல்லுங்க. நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
2: குழும்பு 14 மும்தாஸ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, கிரியல்ல ராஜலட்சுமி, பருத்துத்துறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், பனாவத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, எனது மகன் சுரேஷ், சுதாகர், சுமன், சுஜித் ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்
1: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தமைக்க
2: நன்றி சார்.

வசந்தம் எஃப்எம் நேரம் 11:30 ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். விஓயாவிலிருந்து வந்திருக்கிறாங்க எட்டியாந்தோட்டை பதி மலர் மலர்மதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், கணவர் பத்மநாதன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் மலர்மதி. வணக்கம் கிருபானா கிருஷ்ணா அணிந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை பூநாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் கருங்காலி சோலையிலிருந்து மேல்டன் அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை பட்டித்துறையிலிருந்து கமலஹாசன் ஜசோதா வந்திருக்கின்றார். அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு சங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. மருதமுனையிலிருந்து ராஃபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அமல் குறிப்பிடுகின்றார். வசந்த உறவுகள் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு செல்வி வந்துக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்டியிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பன்னீர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றார். இடைக்கால பாடல்களோடு ராகம் சுகமானது மிகவும் அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சென்ட் தெரேசா இணைந்திருக்கிறாங்க. கிருபானா இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திரணியகலையிலிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? மோதரையிலிருந்து தாரசனி குணசேகரன் இருந்துக்கிறாங்க, கொழும்பு 15. அதே போன்று எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சத்தா ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அப்துல் காதர் வந்திருக்கிறார். அக்கரைப்பட்டிலிருந்து வணக்கம் கிருமான், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொத்துவிலிருந்து ஷாமிலா எழுந்திருக்கிறாங்க. அது போன்று வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஃபைரூஸ் எழுந்திருக்கின்றார். வணக்கம் கிருமான்னா, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி எட்டியாந்தோட்டையிலிருந்து சண்முகவேல் சுபாஷினி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் யாழ்ப்பாணம் சமீதரன் எழுந்திருக்கிறேன், சொந்த இடம் நயினாதீவு. தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மாவனிலிருந்து நிசா எழுந்துக்கிறாங்க. கீதா ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்ற ரத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: விரிவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றில்.

0: நேரம் 11:43. இந்த நேரம் சுழிபுரத்தில் இருந்து சாந்தா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க சாந்தா, இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? சாந்தா, சரி, வந்த வேகத்திலேயே ஆளை காணல. சரி, நீங்க விரும்பி கேட்க இருந்த அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேக்மிலன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை இனிமையான பாடல் தெரிவுகள். நான் சத்தியார்த்தது வீனஸ் சலூன் இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை நக்கீரன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மொரீன் எழுந்திருக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை செல்வம் எழுந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்னே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகமது இம்சாம் எழுந்திருக்கின்றார். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிர்மலா பாலா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போன்று நினைத்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒஸ்போன் விஜயகுமார் குறிப்பிடுகிறது. இவளை மாளிகவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல மணிமண்ட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஊர்குலவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணா குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

வழங்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி கொண்ட விடுந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: தசம் எட்டில் வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன், ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ஒரு காதல் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு இந்த நாளை வந்து சந்தோஷமாக மதிய நேர குதுக்கல் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக அட்டகாசமான பாடல்கள் உங்களுக்காக வர தயாரா இருக்கு. இந்த நேரத்தில் இன்றைய பொழுது வந்து வந்திருக்கிறாரு, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வளமை போலவே எங்களுடைய ஹபல்ஹாசன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஸ்ரீதேவி. யூகே ல இருந்து வந்த உடனே உங்களே தான் பார்க்க வந்தேன்.
0: ஒன்றுக்கு அல்லது வழிபடுத்தலாம் 0-1-2-1-5-1-11 சரிங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற சொந்தங்கள் என்ன பண்ணணும்?
1: முகநூல் வழியா போகணும். அதுல ஒரு போட்டோ ஒண்டிங்க, அந்த போட்டோ நம்ப வேணா புள்ள பவுடர் பூசிக்கு அதுக்கு கீழே போயிட்டு அபுலாசன் அம்மாக்கு பாட்டு, நானக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, சாச்சக்கு பாட்டு, உம்மா கூட்டாளிமார்களுக்கு பாட்டு வேணும் டபடபன்னு டைப் பண்ணி டுமுங்கிறது டமான்னு பண்ணி பட்டான்னு ஒரு ஆசைக்கான பாட்டு வரும்.

0: காரணமாயிருப்பதற்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல். அப்ப நாங்க கேட்டு வந்திருக்கிறோம். இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அப்படியோ அதே மாதிரிதான்.
1: சூர்யா
0: யாரு? சமீரா ரெட்டி.
1: சமீரா ரெட்டி அவங்க தான் எங்க
0: யாரு?
1: ஜிஆர்.
0: சரி, அவங்க கண்டிப்பா நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க, தேடி வந்து அடிக்க போறாங்க.
1: அவங்க லேன்ஸ் ரோட்டின் மாத்திரே தானே அப்புறம்.
0: சரி, ஓகே. அபுல் ஹாசன் இந்த நேரம் சாந்தி கோவிந்தராஜா அழைப்புல எங்களோட பேசுறதுக்காக பெரிய நீலாவணில இருந்து ஓடி வந்திருக்காங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து பேசலாம். வணக்கம்.
1: புயலுக்கு பேர் பூந்தியா?
2: என்ன
1: பண்றீங்க வீட்ல? சமையலா இல்லாடி?
0: என்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கீங்க லஞ்ச்னு சொல்லுங்க. சாந்தி,
2: கருவாடும் மேடம், இறால் கருவாடும், பொன்னாங்கண்ணி சுண்டலும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இறால் கருவாடு சொல்லி சொன்னீங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்
1: செல்லி விளையாக்கு, வயிறு வலிக்க போகுது.
0: சரி, ஓகே. சாந்தி சொல்லுங்க, பாடல் யாருக்காக கேட்கலாம்? ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க, யாருக்காக கேட்கலாம் அப்படின்னு
2: சொல்லி. கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும்.
0: சரி, ஓகே. கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மட்டும் நாங்க ஒரு அருமையான பாடல் தாரம் பாத்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த வானொலி ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட பேரை வந்து தொடர்ந்து அப்படியே ரிபீட் பண்ணிக்கிட்டே
1: இருக்கிறாங்க. மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு கிடைக்கும் புதிய நேர்வுகளுக்கு.
0: இல்ல அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, பேசுற லிசனர்ஸ் இருக்காங்க இல்லையா ரசிகர்கள், இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக, நெய்பர்ஸ்க்காக அப்படி பாடல் கேட்கலாம். டெய்லி வந்து ஒரே பேர் அப்படியே திரும்ப
1: நீங்க அவங்க 25 பேர் சொல்லி அவங்க இங்கிட்ட 25 பேர்
0: மனுஷர்மாவின் படிக்காதவன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு பார்க்கலாம்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: வியாபாரம்
1: எனக்கு அலைபாடு படத்தில் இருந்து எங்கெங்கும் புன்னகை என்ற பாட்டு,
2: எங்கெங்கும் புன்னகை அந்த பாட்டு
1: என்ன அந்த பாட்டு நாளா கேக்குறேன்.
2: அனுப்புவார் காட்டமா அனுப்பணும் உங்களுக்கு.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சூப்பரான பாடல் ஸ்டார் ஆஃப் திரை பாடலாக ஒளித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:48. என்ன டான்ஸ்
2: என்ன ஆட்டம், என்ன தமன்னா மாற டான்ஸ் இல்லையா? நீங்களும் மாற ஆட்டம்
1: ஆடினா நீங்க அப்படியே என்ன திருப்பி
2: கொடுக்குறீங்க? நான் இப்படி ஆடுறத நீங்க சைடுல தலைய ஆட்டி ஆடி இப்ப தான் எங்க மும்தாஸ் தாத்தா வந்தீங்க
1: வந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்
3: அன்பான மதிய நேரம். வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
1: தெரியுமா?
2: அவர் பாவம் சமைக்கிறது
1: இல்ல திருவி கொடுத்தாதான் என்ன? சரி ஓகே, ரொம்ப
2: வெக்கப்படுறேன்.
1: அவங்க வீட்டுல இருக்காங்க, அதை செய்து கொடுக்கலாம் வைஃப்க்கு சப்போர்ட்.
2: டெய்லி சமையல் அவர்தான்.
1: அப்ப வேலைக்கு அவர் போறது இல்லையா?
2: போயிட்டு வந்து சமைக்கிறேன், சமைச்சு போட்டு
1: எந்த பிரச்சனை இல்ல. வைஃப்க்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது எந்த பிரச்சனை இல்ல.
2: நல்லா இருக்காது. சரி அதை விட்டு ஸ்ரீதேவி, அப்புறமா தாராளம் மீக்கி ஆயிருக்கோளே.
3: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
2: என்ன பாட்டு?
3: திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல மச்சான் தாண்டி.
2: ஒருத்தர் பேசலாம், பாட்டு போடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அவங்க விரும்பி கேட்டா அதே பாடல் நாங்க உங்களுக்கு கொடுத்துடலாம். அதாவது வந்து எங்க நேர் சொந்தங்கள் என்னென்ன பாடல் எல்லாம் கேக்குறாங்க, பொருத்த பாடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே நாங்களும் கொடுத்துருவோம்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நேபாள வெளிவிவகார அமைச்சர் சுசிர் கனாலுக்கும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தவுக்கும் இடையில் இன்று தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதனை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். நேபாளத்தின் தற்போதைய நிலைமை குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் சரியான உதவிகளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக தேவைப்படும் எந்தவொரு குறிப்பிட்ட உதவிகள் தொடர்பாகவும் எமது அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது நெருங்கிய நண்பரும் அண்டை நாடும் ஆகிய நேபாளத்துடனான தமது ஒருமைப்பாட்டிலும் அர்ப்பணிப்பிலும் இலங்கை உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாடகைக்கு பெறப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தி வெண்ணப்பூவையில் இருந்து கொண்டுவரப்பட்ட சட்டவிரோத மதுபான தொகையுடன் மதுபான கடத்தல்காரர் ஒருவரின் இரண்டு உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவருடன் சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 8 பைகளில் அடைக்கப்பட்ட 27,000 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபான ஸ்பிரிட் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கார் என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண புலனாய்வு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கிடைத்த தகவலுக்கமைய கெந்தல்பெட்டிய பகுதியில் வைத்து இந்த சந்தேகத்துக்குரிய காரை நிறுத்தி சோதனையிட்டபோது அதன் பின்பக்க இருக்கைகள் அகற்றப்பட்டு மதுபான பைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த மதுபானம் ஹிரண போலீஸ் பிரிவைச் சேர்ந்த மதுபான கடத்தல்காரரான சலா என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: காசாவில் நாலாந்தம் பலஸ்தீனர்களை கொன்று குவித்து வரும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த அமெரிக்க அதிகாரிகள் தலைமையிலான காசா அமைதி சபை தவறிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சர்வதேச உதவி நிறுவன சங்கத்தின் பணிப்பாளர் ஆத்தினா ரேபான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் 2803வது தீர்மானம் மோதல்களை குறைப்பதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்கியுள்ளது. எனினும் அமைதி சபையோ அல்லது அனைத்து நாடுகளின் படை உறுதிப்பாடுகளோ காசா விடயத்தில் செயல்படவில்லை. இந்நிலையில் நீண்டகால அடிப்படையில் இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்தப்படுகிறதா என்பதை அமைதி சபை தீர்மானிக்க வேண்டும் என்று ரேபான் வலியுறுத்தியுள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருகதலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருகதலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே சிறப்பாக மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மவுனபூசை ஏற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறான். அதுபோல நல்லூரிலே அலங்கார கந்தனாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிறப்புமிக்க மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வள்ளி அமைத்த ஒரு திருத்தலமாக அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயம் அமைந்திருக்கிறது. அதேபோல அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுகின்ற அந்த கதிர்காமம் கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகளிலே, அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருகதலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, 13.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: நீங்க சந்தேகமா ஒரு விதமான ஆட்டோ ஒரு விதமான ஆட்டோ ஆட்டோக்கு ஆட்டோ பேர் வச்சுக்காங்க ஸ்ரீதேவி
1: தெரியல
0: என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம்.
1: அடுத்தபடி நாங்க லண்டன் பக்கம் போயிட்டு
0: வரலாம். யூகே போயிட்டு அடுத்த லண்டன் ஒருத்தன் போவோம்.
1: சரி ஓகே. லண்டன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் எடுத்து

0: சுபஹிட் பாடல்களோடு சந்தோஷமாக நாங்களும் மதிய நிலகுதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அபுல் ஹாசன் பக்கம் போயிட்டு வரலாமா?
1: அங்க என் கூட்டாளிக்கா சிவபாலன் இன்னைக்கு வாழ்னு சொன்னாரு, மாற கூட்டாளி
0: அதிர்ஷ்டசாலி.
1: ஓ, வரசினார் வாழ கொலை இருந்தாலும் வாழ இலையத்தான் கொடுத்தாரு.
0: சிவபாலன் வணக்கம்.
1: எங்க சென்னையிலயா? அப்ப நீங்க கோவில குடுக்கற சாப்பாடு தான் எங்களுக்கு குடுக்க பாக்குறீங்க. நீங்க சாப்பாடு வாங்கி தர ஐடியா இல்லையா? ரொம்ப சந்தோஷம். கோவில் சாப்பாடு எல்லாம் சாப்பிடு, குடுத்து வச்சாலும் எங்களுக்கு இல்லையே. நானா
2: சாப்பாடு
0: சரி. சிவபாலன் ஐயா என்னன்னு சொன்னா, நாங்க வர மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் எங்களால வர முடியாது. ஆனாலும் ஒரு பேச்சுக்கு
2: அங்க
1: வந்தீங்க, நாலஞ்சு பேர் வந்தீங்க.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: சாப்பாடு
0: முடிஞ்சுதானே?
1: சரி, ரொம்ப சந்தோஷம். தாராளமே
2: அதான் செய்ய வேண்டிய உதவி ரோகிணா.
0: சரி, அன்பா பாசமா
1: சரி. நன்றி
2: நன்றி
0: நன்றி அபுல் ஹாசன், ரொம்ப பாசமா
1: நம்மள பாசமா வந்து. நீங்க கோவில சாப்பிட்டீங்களா?
0: நான் வந்து கோயில்ல இல்ல.
1: பழகலாம்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
5: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உடன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து வந்திருக்கின்றது. நேரம் மதியம் 1:35 நிமிடமாகின்றது. அபுல் ஹாசன்,
1: இந்த நேரத்துல வந்து ஆஷிகா சந்தோஷமா கேக்கணும்னு சொன்னா வசந்தத்துல வந்து வசந்த மதிய நேர குதூகலம் வந்தீங்கன்னா ஆஷிகா ஐக்கியல் என்று செல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த நேரத்துல எனக்கு வத்தல இருந்து கருணா வந்தீங்கதான்.
0: ஓகே, கருணோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் கருணா, எப்படி செய்து என்ன பண்றீங்க? படுத்துக்கொண்டு பேசுறீங்களா?
2: சொல்லுங்க.
0: பாடுங்க.

லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடு

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி மாலதி.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒரு சூப்பரான ஸ்டார் ஆஃப் திரே பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது அபுல் ஹாசன். இந்த
2: நிகழ்ச்சி
1: விஷயம்
2: தெரியல.
1: இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க? அப்புறம் கமையில எப்படி கமையில எப்படி மழை வெயில் எல்லாம் எப்படி போகுது? நிலைமை சொல்லி மழை இல்லையா?
1: சரி சரி, அவங்க வந்து சமையல் செய்து சாப்பிட்டு அதை சொல்லி
2: இருக்காங்க. குரல் வந்து பானபுருஷ்
3: போகுது.
2: நான் அபிலாஷன். நீங்க எங்க பண்டாரவில்லை? உங்களுக்கு எங்களுக்கு தெரியாமா? பரதாவ தெரியாது எங்களுக்கு. பரதாத்தாவ தெரியாமீங்கம்மா? பரதாத்தா பரதாத்தா எப்படி நீ போகுது? வாழ்க்கை எல்லாம் புள்ள குட்டியோட ஆபண்ண எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: சரி ஓகே, இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க? இன்னைக்கு எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க?
2: நீங்களும் கத்துதுமா
1: பரிதா?
2: அல்லா பாடல் போடுங்க. தனி தனியா ஆடுவாங்க.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்த எசல பிரகராவின் இறுதி ரந்தோலி மகா பிரகரா இன்று இரவு வீதி உலா செல்ல உள்ளது. பிரகராவை பார்வையிடுவதற்காக ஏற்கனவே பெருமளவான மக்கள் கண்டி நகரை நோக்கி வருகை தருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். நேற்று இரவு 4வது ரந்தோலி பிரகரா வீதி உலா சென்றதுடன் நாத விஷ்ணு, கதிர்காம மற்றும் பத்தினி ஆகிய 4 பிரதான தேவாலயங்களின் பிரகராக்களுடன் ஸ்ரீ தலதா மாளிகையின் பிரகராவும் இணைந்து வீதி உலா சென்றது. இன்று இரவு 6:43 மணிக்கு சுபவழியில் இறுதி ரந்தோலி மகா பிரகரா தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. தலதா வீதி, யட்டினுபர வீதி, கொட்டுகொடல்ல வீதி, கண்டி வீதி மற்றும் டி எஸ் சேனநாயக்க வீதி ஊடாக சென்று ராஜவீதியிலிருந்து மேலே சென்று மீண்டும் ஸ்ரீ தலதா மாளிகையை வந்தடைந்து பிரகரா நிறைவடைய உள்ளது. பிரகரா வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தெரிவிக்கும் செய்தியை தேவடன நிலைமை ஜனாதிபதியிடம் கையளித்த பின்னர் இவ்வருடத்துக்கான கண்டி எசல பிரகரா மங்கள நிகழ்வு நிறைவடையும். நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்த நோக்கில் அரசாங்கம் பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு வருவதுடன் நீதித்துறை சார்ந்த தொழில்சார் பதவிகளில் நிலவும் வெற்றிடங்களையும் நிரப்பி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்துமெகட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். பனாகொட பிணிதியமுள்ள தொகுதி சபை கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் சந்துமெகட்டி ஆராய்ச்சியின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் வழக்குகள் விரைவாக நிறைவு பெறுவதை விரும்பாத தரப்பினரும் சமூகத்தில் இருப்பதாக தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசரல்ஸ் இஸ்மோட்ரி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரையின் ஈவான் பகுதியில் புதிய சட்டவிரோத குடியேற்றத்தை அமைக்கும் திட்டம் பலஸ்தீனியர்கள் எதிர்காலத்தில் தனிநாடு அமைக்கும் வாய்ப்பை தடுக்கும் என தெரிவித்துள்ளார். ஜெருசலமுக்கு அருகில் பயங்கரவாத அரசை உருவாக்கும் கனவுக்கு ஈவான் பகுதியில் முன்னெடுக்கப்படும் கட்டுமான பணிகள் முற்றுப்புள்ளி வைக்கும் என அவர் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் ஈவான் பகுதியில் கட்டுமானத்தை எதிர்ப்பவர்கள் பலஸ்தீன் அரசை உருவாக்குவதற்கு ஆதரவளிப்பவர்களை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய குடியேற்றங்களும் சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2024 ஜூலை மாதம் சர்வதேச நீதிமன்றம் பலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்திருந்தது. எமது அடுத்த மனித செய்தினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மனித சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: அருணாச்சலம்.
1: அருணாச்சலம் எங்கட அதாண்டா இதாண்டா
0: அருணாச்சலம்
1: எங்கட கூட்டாளி தான் அருணாச்சலம்.
0: அப்படியா?
1: ஓ முன்ன இங்க தானே இருந்தார் கேண்டீன்ல.
2: அருள்மொழி
0: அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: கோவில் சாப்பாடு இல்லையா?
2: கோயிலுக்கு
1: போறீங்களா நீங்க?
2: நானும்
1: வருவேன் சன்னிதிக்கு.
0: சொல்லுங்க.
2: உங்களுக்காக நந்தபுரமா சோமலி ராணியக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்தராஜ பாண்டிகிருஷ்ணமா அம்மா முந்தாஜ் சோகம் கட்டன் சந்திராக்கா மகிழா கடா குமுஜினி விஜிதா சரோசினி சடிமா ரகுமா நிசா மாவட்ட நிசா ஸ்ரீகுருணா வடிவுரன் ஆட்டோ விஸ்வநாத நீதரன அப்துல் மஜீத் சாம்குமார் வசந்தகுமார் மொஹதீன் பாரதிசின்ன தம்பி அலவட்டி செந்தில் இன்ஜினியர் ரவி அலசுந்தரமணா மன்சூர் வாசனா ஜலனா எல்லாருக்காவும்
1: தேடி போனா சுடிதார்.
0: உங்களுக்கு வந்து அருள்மொழி ஜோதிகா ரொம்ப பிடிக்குமா? அருமையான பாடல் அடுத்து நீங்க கேட்கலாம். சரியா? நன்றி அருள்மொழி நிகழ்ச்சி உடனே கொண்டு போய்க்கு. அப்போ உங்களுக்கு ஜோதிகா பிடிக்குமா?
1: எனக்கு ஜோதிகா பிடிக்கும், எனக்கு சிம்ரன் தான் பிடிக்கும். ஜோதிகா ஒரே சிரிக்கிறே எனக்கு பிடிக்கும்.
0: அவங்க வந்து ஜோதிகா விட சிறந்த நடிகைன்னு சொல்றீங்க.
1: சிறந்த நடிகை, நல்லா நடிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க.
0: சரி, ஓகே, உண்மையான விஷயம் தான் சொல்லி இருக்கிறீங்க. சரி, நேரம் 2:14.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய கருவறையிலே மூலத்தினுடைய நாதனாக மூல கருவறையிலே மூலவராக தங்கவேல் பெருமான் வீற்றிருக்கிறார். அதே போல எழுந்தருளி வருகிற போது கஜாவல்லி மகாவல்லி சமேதராக முருகப்பெருமான் அங்கே எழுந்தருளி வருகிற நாள் காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல ஒரு தனித்துவமான நல்லைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒரு தனிச்சிறப்புடையவர். அதே போல பழனி ஆண்டவருக்கு ஒரு சன்னிதானம் தனியாக அமைய பெற்றது. அது சிறப்புக்குரிய நல்லைக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்திலே எழுந்தருளி வருகிற காட்சி அது நல்லையினுடைய தனித்துவத்தை உலகறிய செய்திருக்கிறது. அவ்வை பிராட்டியோடு சுட்ட பழம் ஏது, சுடாத பழம் ஏது என்று கேட்ட முருக கடவுளுக்கு அந்த தத்துவத்தை உணர்த்திய அவ்வை பிராட்டி, முருகா நீயே ஒரு பழம், உனக்கு ஒரு பழம் வேண்டுமா என கேட்டது போல அந்த ஞான கடவுளாக, ஞான பண்டிதனாக, பழனி ஆண்டவராக முருகப்பெருமான் வீட்டிருந்து அருளுகிறார் நல்லையிலே. அதுவும் ஒரு திருவிழாவாக இந்த நல்லைக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்து நிற்கிறது. நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய பெரும் திருவிழாக்களிலே இந்த பழனி ஆண்டவர் திருவிழா.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: City Hardware and Stores.
3: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
2: புதுமைகளோடும்

மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்

0: மலடா
1: மலடா வெளியே போயிட்டு பாருங்கடா, சரியான மலடா.
0: வெளியில மலை இல்ல.
1: இல்ல இல்லையாடா.
0: இல்ல
1: நேபாளத்துல பெரிய மலை அண்ணா என்னடா? வெள்ள மிளியாடா.
2: நீங்க
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சீதேவி. எங்கட ஈரக்கோல நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி
1: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கம்பாயெல்லாம் எப்படி இருக்கு சீதேவி?
2: கம்பால அடமலைதான் பெய்யுது. சூப்பர் பாட்ட போட்டு ரெண்டு பேரும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி. பூமி ஸ்தூதி. நன்றி.
0: யாருக்காக பாடல்?
2: பாடல கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனார் இருக்கும் தம்பி மொய்டீன், கொழும்பு பதினாறுக்கும் மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது சயீத், செல்லம் ஆளுக்காவும் மாமநிலை சகோதரி நிஷா குடும்பத்துக்கும், சகோதரி பரிசுத்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி அருள்மொழிக்காவும், புல்மோட்டை சைக்கிள் கடை கபூர் இவர் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு உங்களையும் சேர்த்துக்கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கான கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: மூச்சிருக்காம
1: பேசுறாரு. ஓடிட்டார்.
0: சரி சரி ஓகே. எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் அயன் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் அரிஸ் ஜெயராஜினேசி.
3: Mm-hmm.

0: சுமார் 102 சமத்தே திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி மாலதி.

0: ஒரு சூப்பரான ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் 2:46 ஆகிற நேரம். ஏராளமான சொந்தங்களை எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு
1: உங்களை கூப்பிடத்தான். இது மாதிரி இந்த அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. சாமி மலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்கீங்க, நல்ல ஒரு பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போல குறிஞ்சா கண்ணில அசுருடின் நின்றுருக்காங்க. அபுல் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அபுல் நல்லா
1: இருக்கிறாரு.
0: சரி, அவரும் நூர்ஜஹான் அசுருடின் அதே போல ஜாரி அன்பு பிரகாஷ் ரியா சத்ரீனா குட்டிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. அதே போல வசந்தகுமார் மியன் வீட்டிலிருந்து நிகழ்ச்சி உடைய கொண்டு கௌதமி சந்தீபான் அதே நேரத்தில் ஃபருக்ஷனா காகூர் அருமையான பாடல் விரும்பி கேட்டிருக்கிறான். தினேஷ் கிங் இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அருணேஷ் மோனிஷா அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் நிகழ்ச்சி ஓடி இணைந்திருக்கிறாங்க. அதே போல எல்லோரும் வந்து முகமது ஷாருக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சிரிப்புக்கு பஞ்சமில்லாத அருமையான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு காரணம் நம்ம அபுல் ஹாசன் மட்டுமே.
1: மாளிகாவத்திலிருந்து ரகுமா வந்தீங்க, நல்ல பாட்டு நானா சூப்பரா இருக்கீங்க. குரலும் பாட்டும் ரெண்டு ஒரே மாய்த்தான்னு சொல்லிருக்காங்க.
0: அதே போல ரொசல கம்மலிருந்து குசல ராஜா இனிய மதிய நேர வணக்கம் இருவருக்கும் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். கிருஷ்ண பிள்ளை இணைந்திருக்கிறாங்க வெள்ளவத்தையில இருந்து. அதே போல வந்து கண்ணா இணைந்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு எல்லா பாடல்களும் அப்படின்னு சொல்லி கினிகா தேனில திரைச்சூடி இணைந்திருக்கிறார். பிரசாந்த் இணைந்திருக்கிறார் ஒரு பிள்ளைக்காக பாடல் விரும்பி கட்டு.
1: இந்த கலை அரசும் வந்திருக்கு, அந்த கலையும் நல்லா இருக்கு, இந்த கலையும் நல்லா இருக்கு, சூப்பர்னு சொல்லியிருக்க.
0: எல்லோருக்காக நாங்க பாடல் கேட்கலாம் அப்படின்னு. சரி, வல்லவன் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் எடுத்து

0: ஒலிக்காரபிக்கும் இந்தியன் திரைப்பட பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம். தொடர்ந்து போட்டுத்தாக்க நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர்.
1: எம்ஜிஆர் தங்கச்சியுடன்
0: விடைபெற்று செல்லும் நாங்கள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கபெத்தி கொல்லாபா பகுதியுள்ள விகாரை ஒன்றுக்கு அருகில் இன்று முற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 நாட்களையான கைக்குழந்தை உட்பட 3 உயிரிழந்தனர். பதவிய சிரிபுர பகுதியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் அனுராதபுரத்திலிருந்து கபெத்தி கொல்லாபா நோக்கி பயணித்த கெப் வண்டியும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, அவரது தாய் மற்றும் 10 நாட்களையான கைக்குழந்தை ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த கோர விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் கபெத்தி கொல்லாபா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல மில்லியன் ரூபாய் செலவில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வழங்கும் பல நீர்வழங்கல் திட்டங்கள் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உவா பரணகம மக்களின் முக்கிய பிரச்சினைக்கு தீர்வாக 400 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய நீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3000க்கும் அதிகமான குடும்பங்கள் பயனடைய உள்ளன. உவா பரணகம எகலாராவ புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க மற்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஆகியோரின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டன. நாளொன்றுக்கு 2000 கனமீட்டர் நீரை சுத்திகரிக்கும் முழுமையான நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பும் இங்கு நிறுவப்படவுள்ளது. இதேவேளை 225 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட லுணுவத்த நீர் சுத்திகரிப்பு நிலையமும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: நேபாளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச உதவி அமைப்பான கயார் தெரிவித்துள்ளது. இதில் தங்குமிட வசதிகள், சுகாதார பொருட்கள் மற்றும் பெண்களின் தனிப்பட்ட தேவைகளுக்கான நிவாரணப் பொதிகள் உள்ளிட்டவை வழங்கப்படவுள்ளன. வெள்ளம் காரணமாக பல குடும்பங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்துள்ளதாகவும் குடிநீர் மற்றும் சுகாதார கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் நீரினால் பரவும் நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் கேஆர் பணிப்பாளர் மோனா ஷர்பா தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 4 மணிக்கு எதிர்பார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன், ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொள்ளு.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சியார். நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க 5 மணி வரைக்கும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கேட்டு மகிழவும் முடியும்.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நல்ல பல பாடல்களும் தொடர்ச்சியாக வரும். 5 மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோடு நிறைய விஷயங்கள் இன்றைய நாளும் இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. குறிப்பாக நேற்றைய தினம் இல்லையா, நேற்று நாங்கள் போட்டு தாக்கு நிகழ்ச்சியிலேயும் சொல்லியிருந்தோம். நேபாளத்தின் திபெத் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் 8 பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற சம்பவத்தை பதிவு செஞ்சிருந்தோம். அது மட்டும் இல்ல, நேற்றிலிருந்து நேற்று இரவிலிருந்து காலை வரைக்கும் இப்போது வரைக்கும் அதிகமாக சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல எங்கு பார்த்தாலும் ஹாட் நியூஸா இருக்கிறது, பேசப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது, பரிதாபம் உடைய விஷயமாகவும் இருக்கிறது இல்லையானது. இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு தான் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது யாராலுமே எதிர்வு கூட முடியாத ஒரு பேரழிவு தான் நேபாளத்தில் ஏற்பட்டவர்களுடைய இந்த வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட 3 மாவட்டங்கள் கிராமங்களே இல்லாமல் அழிந்ததுக்கான அடையாளமே அந்த புகைப்படங்கள் காணொலிகளை பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்கிறது. கண் முன்னாடியே ஒரு கணவன் சொல்றாரு அந்த காணொலியில, என் மனைவி வந்துட்டு அந்த வெள்ளத்தால் அடிச்சு செல்லப்படும் காட்சிகள் அந்த காப்பாற்ற முடியாம போயிருக்கு அப்படின்னு எனக்கு கவலைக்குரிய விஷயங்கள். அதே போல அவங்களுடைய சில பேருடைய பிள்ளைகள் வெள்ளத்தில் மூழ்கி காணாமல் போறது, அதை காப்பாற்ற முடியாமல் போறது. அந்த வெள்ளம் வந்து அத்தனை கிராமத்துக்குள்ளும் புகுந்து அந்த கரையோர பகுதியில் இருக்கிற கிராமத்துக்குள் புகுந்து அத்தனை வீடுகளையும் அழித்த அந்த இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. வானிலையில் கூட எதிர்வு கூற முடியாத அளவுக்கு ஒரு வெள்ளம் தான் நேற்றைய தினத்தில் பதிவாகி இருந்தது. நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதிகமாக அது ஒரு சுனாமி மாதிரி தான் இருக்கு.
1: சுனாமி மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த பனிப்பாறைகள்,
0: ஆமா பனிப்பாறைகள்ல ஏற்பட்ட சில அதிர்வு காரணமாக சில பேர் சொல்றாங்க 4.4 4.6 இப்படி ஒரு அதிர்வு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே பனிப்பாறையை சுற்றி இருக்கிற அந்த தடுப்பு சுவர்கள் இடிந்ததன் காரணமாக பனிப்பாறை இருக்கின்ற நீர் அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. சேறு போன்ற நீர் தான் எல்லா பகுதிகளிலும் காட்சி அளிக்கிறது இல்லையா. மழை வந்தா அது ஒரு வெள்ளமாக இருக்கும்,
1: வெள்ளமாக
0: ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஒரு வெள்ளமாக வரும். ஆனா அது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது சேர் பூசப்பட்ட அத்தனை நிலங்கள் வீடுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு என்று சொல்லலாம். சரி, ஒவ்வொரு நாடும் நிவாரணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக
1: அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜியார், நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அதனால் வந்து இலங்கை ஜனாதிபதி வந்து அனுரகுமார திசாநாயக்க வந்து தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவித்திருக்காரு. இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தின் சமூக வலைதள பக்கத்திலும் பதிவொன்றையும் வெளியிட்டிருக்காரு. ஜனாதி வெளியிடப்பட்ட அந்த பதிவில் வந்து மேலும் குறிப்பிட்டிருக்காரு, நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இடம்பெற்ற சோகம் உயிரிழப்பு இது குறித்து நான் மிகவும் கவலை அடைகின்றேன் அப்படியும், நேபாளத்தின் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகளுக்கு உதவ இலங்கை தயாராக இருப்பதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு.
0: நேற்றைய தினம் 8:35 இந்த சம்பவங்கள் பதிவாகி இருந்து படிப்படியாக ஒரு கண்ணிமைக்கும் பொழுதிலே எல்லா இடங்களுக்கும் பரவிச்சிச்சு இல்லையா. உயிரிழப்புகள் 165 பேர் அப்படின்னு சொல்றாங்க. காணாமல் போனோர் 826க்கு மேற்பட்டோர்னு சொல்றாங்க. அதிலும் சுற்றுலா பயணிகள் 500க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இதுவரைக்கும் காணாமல் போயிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையருக்கு அங்கு இருக்கின்ற இலங்கையருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடன் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹெரத் தொலைபேசி உரையாடல் மூலமாக பேசியிருக்கிற விஷயங்கள், நேபாளத்துக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்ய போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெள்ளப்பெருக்கு காரணமானது நிலநடுக்கம் அல்ல, பனிப்பாறை உடைந்து அதனால் ஏற்பட்ட சரிவுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அது மட்டுமல்ல, நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் 127 பேர் அந்த நாட்டில் காணாமல் போயிருக்கிறாங்க. மலேசியா நாட்டவர்கள் 51 பேரும், ஆஸ்திரேலிய நாட்டவர்கள் 35 பேரும், கனடா நாட்டைச் சேர்ந்தவர்கள் 25 பேரும், உக்ரைனின் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 53 பேரும், அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த 65 பேரும் இப்படி காணாமல் போயிருக்கிறாங்க. தொடர்ந்தும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்னுயிர் நீதானே திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: நேரம் 3:24.
2: நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
3: வசந்தம்
2: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்

0: நாடு முழுவதும் 102.6 மீட்டர் அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு
1: நிகழ்ச்சியோடு. இணைந்திருக்கலாம் 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து நல்ல பல விஷயங்கள் மட்டுமல்ல நல்ல பல பாடல்கள் வரும் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம்.
0: அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து ரயில்வே திணைக்களம் வந்து தனது அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வந்து கடமை நேரத்தின் போது வந்து சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்துவதாக வந்து குற்றச்சாட்டை வந்து முன்வைச்சிருக்காங்க. சரியா, ரயில்வே செயற்பாடுகள் தொடர்பு உணர்ச்சி பூர்வமான தகவல்களை பகிர்வதையும் தடுத்து விசேட சுற்றிகை ஒன்று வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ரயில்வே ஊழியர்கள் வந்து சில தாங்கள் கடமை நேரத்தின் போது ரயில்வேயின் முக்கியமான செயற்பாடு விபரங்களை வந்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருவதாகவும் அவதானிக்கப்பட்டதை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிவித்திருக்கு.
1: அது அங்க மட்டுமில்ல, நிறைய இடங்கள்ல வேலை செய்யறாங்க அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இந்த வேலை செய்யறேன், வேலை செய்யறோம். அந்த இடங்கள்ல அந்த எங்களுடைய சில முக்கியமான பைல்களுடைய கோப்புகள், அதாவது சில விஷயங்கள்ல நம்ம மீட்டிங்ல பேசுற ரகசியமான சில விஷயங்கள்ல வந்துட்டு, ஓ நாங்க மீட்டிங்ல இப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கறத அப்டேட் பண்றது அப்படிங்கறது பாரதூரமான விஷயம் தானே, இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இதே போல ஹம்மாந்தோட்டை பக்கம் போப்புறோம். ஹம்மாந்தோட்டையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதொரு பக்கம் இருக்க, ஹம்மாந்தோட்டை துறைமுகத்துல 3 மாதங்களுக்கு மேலாக விடுவிக்கப்படாமல் இருந்த கார்களை கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்ட கார்களை வந்து ஏலம் அல்லது டெண்டர் மூலம் அதை வந்துட்டு விற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது அந்த களஞ்சிய சாலைக்கு ஏற்பட்ட ஒரு நட்டம், இதை வந்துட்டு எப்படி மீட்கலாம், எப்படி இந்த நட்டத்தை சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இணங்கத்தான் ஏலம் அல்லது இந்த டெண்டர் மூலமாக 3 மாதங்களாக விடுவிக்கப்படாம இருக்கிற வாகனங்களை இப்படி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் போட்டுதாக்க நிகழ்ச்சியோடு. கிடைந்திருங்க, அடுத்த ஒரு பாடல்.
2: வானம் மேகமூட்டத்துடன் காண

0: நன்றாய் திருடுகிறாய். ஜீவா திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் 3:36.
1: The best live music streaming in Sri Lanka. Vasanta FM. FM 102.6. 102.6.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ளோசி.

0: காதல் கோட்டை திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக.
1: சரி, ஓகே. உள்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் பக்கம் போக போகின்றோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லொரு விஷயங்கள், கோயில் திருவிழா, அதே போல அடுத்தடுத்த திருவிழா விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய இடங்களில் வந்துட்டு மழை வீழ்ச்சி பதிவாகி இருந்தாலும் இந்த எல்லினோ தாக்கம் என்பது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இதன் காரணமாக வந்துட்டு யாழ தேசிய பூங்கா வந்துட்டு அடுத்த மாதம் 14-15 வரைக்கும் தற்காலிகமாக மூட இருக்கப்படுகிறது. எனவே யாழ தேசிய பூங்காவில் சுற்றி இருக்கிற பகுதிகளில் நிறவும் இந்த கடுமையான வறட்சியின் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அடுத்த மாதம் 14-15 வரைக்கும் தற்காலிகமாக மூட

0: படுகிறதுக்கு. எனவே அதுக்கு பிறகு நீங்க போயிட்டு பார்க்கலாம்.
1: அதே நேரம் வந்து வைத்தியரின் பரிந்துரையின்றி போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மருதாணியில் உள்ள ஒரு மருந்தகம் ஒன்றில் வந்து தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதிகாரி சபையினால் வந்து ஆண்மையில் வந்து முற்றுகையிடப்பட்டிருக்கு. குறித்த மருந்தகத்தில் வந்து வைத்தியரின் விநியோக பிரிவில் வந்து அரச வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் மருந்தகங்களும் மற்றும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வந்து போதைப் பொருளும் சேர்த்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
0: மருந்து வாங்க போனா போதை மருந்து தந்தா எப்படி? சரி ஓகே. இதே போல கிழக்கினுடைய கேபிட்டல் அப்படின்னு சொன்னாலே திருகோணமலை தான். திருகோணமலையில நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் ஸ்பெஷலா இலங்கை பொறுத்த வரைக்கும் முதலாம் தேதியில இருந்து நிறைய புது புது திட்டங்கள், புது புதிய விஷயங்கள்லாம் இடம்பெறுகிறது. நாளைய தினம் முக்கியமாக மக்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் இடம்பெற இருக்கிறது ஜனாதிபதியினுடைய தலைமையில். நேற்றைய தினம் நாங்கள் அந்த செய்தியை உங்களோட பகிர்ந்திருந்தோம், கவரக்கலை வீட்டு திட்டம். இது மட்டுமல்ல, திருகோணமலை பக்கத்துல வந்துட்டு நிலாவழியில் அமைக்கப்பட்டு வரும் பவள பாதுகாப்பு மையம், அது மட்டுமில்ல ஆய்வுக்கூடம், எதிர்காலத்தினுடைய பவள அருங்காட்சியம் மற்றும் ஆராய்ச்சி மையமாக மேம்படுத்தப்பட இருக்கிறது. இது வந்துட்டு யாருக்காக பயன்படும்னா எல்லாருக்காகவும் தான். பல்கலைக்கழக மாணவர்கள், ஆய்வாளர்கள், பொதுமக்கள், இலங்கையின் கடல் சூழியல் அமைப்புகள் தொடர்பில் கற்றறிந்து அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட இருக்கிறது. எனவே ஒரு அழகான ஒரு இடம் பவள இனங்கள் பாதுகாக்கிறது, அந்த கடல் சூழியல் அமைப்புகள் அவற்றை பாதுகாக்கும் முறை தொடர்பில் அறிவியல் ரீதியாக ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு தளமாக இது அமைய இருக்கிறது.
1: அதே நேரம் வந்து கொழும்பு உட்பட்ட சன நெரிசல் அதிகம் உள்ள பகுதிகளில் வந்து பெட்ரோமஸ் சேவை வந்து விரிவுபடுத்த வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு விமல் ரத்னநாயக்க வந்து தெரிவித்திருக்காரு. இதை அமைய மேலும் வந்து 121 பஸ்களை வந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. 10 மெட்ரோ பஸ்களுடன் ஆரம்பமான இந்த திட்டத்தினூடாக பணிகள் வந்து பஸ் சேவையின் பாரிய முன்னேற்றத்திற்கு செயற்பாட்டு காரணமாக இருக்கும் என்றும் அவர் வந்து தெரிவித்திருக்காரு.
0: சரி ஓகே, இப்ப பாட்டு கேட்போம். 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்குன்ற

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: காதல் ரோஜாவே.
1: திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்
0: ரோஜா திரைப்பட பாடல். சுபரான ஒரு பாடல் அடுத்த மணித்தளத்தோடு விழுந்திருக்கலாம்.
1: நேரம் தற்போது மாலை 4:01.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியாள செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் இருந்த நிலையை நோக்கி இலங்கையின் பொருளாதாரம் தற்போது வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச இருதரப்பு மற்றும் வர்த்தகர்களின் ஆதரவுடன் எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்கான முழுமையான கடன் செலுத்துகைகளை மேற்கொள்வதில் இலங்கைக்கு எவ்வித பிரச்சினையும் இருக்காது என்றும் மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிவிவகார அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ராஜதந்திர சமூகத்தினருடனான சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அக்கரைப்பற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா தலைமையில் இன்று நடைபெற்றது. கடந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்த மீளாய்வும் இதன்போது இடம்பெற்றது. உட்கட்டமைப்பு, வீதி புனரமைப்பு, புதிய குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: நேபாளம் திபெத் எல்லையில் ஏற்பட்ட பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கினால் நேபாளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 270 அதிகரித்துள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால் 900 அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர். தொடர் மழை மற்றும் புவியியல் அமைப்பு காரணமாக மீட்புப் பணிகள் மிகவும் சிரமமாகவே இடம்பெற்று வருகின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருகதலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருகதலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே சிறப்பாக மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மௌனபூசையேற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி சொல்லி துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறான். அதுபோல நல்லூரிலே அலங்கார கந்தனாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிறப்புமிக்க மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வள்ளி அமைத்த ஒரு திருத்தலமாக அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயம் அமைந்திருக்கிறது. அதேபோல அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுகின்ற அந்த கதிர்காமம் கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகளிலே அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருகதலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் 513

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. ஒரு அழகான பாடல்
1: காதலி காதலி காதலால்
0: சண்முகி நீங்களா? அது
1: இல்ல இல்ல படத்துல பேர் தானே.
0: உலக சாதனை வந்து ஒரு புத்தகம் வியக்கும் ஒரு விசித்திரமான சாதனை. சுவிட்ச் நாட்டின் வந்து நிகழ்ந்திருக்கு. நிலப்பரப்பில் இருந்து சுமார் 30,607 மீட்டர் உயரத்திலிருந்து கைபேசி கைபேசிய வந்து உரைக்குள்ளிட்டு கீழே வீசப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, அந்த தொலைபேசிக்கு வந்து எந்த வித சேதாரமே இல்ல. சரியா, அப்ப நம்மலாம் ஒரு நம்ம போன வந்து இப்படி கீழே போட்டாலே போயிரும்.
1: ஆமா போயிடும், நான் எடுத்துட்டு போயிடுவேன்.
0: சரியா, ஏன்னா அந்த அளவுக்கு உடைஞ்சிரும். ஆனா இந்த தொலைபேசி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு தூரத்துல இருந்து போட்டும் இந்த தொலைபேசிக்கு வந்து எந்த சேதமுமே வந்து ஏற்படல. இவ்வளவு உயரத்தில் இருந்து கீழே விழுதும் அந்த கைபேசிக்கு வந்து எந்த வித சேதமும் மின்றி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக புதிய சாதனை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு.
1: ஸ்பெயினுக்கு போகலாமா? ஸ்பெயின்ல ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த பழுத்த நல்ல பழுத்த தக்காளி பழம் இருக்குல்ல, அத ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கிறாங்க ஸ்பெயின் நாட்டுல. ரொம்ப அத வந்துட்டு பாரம்பரிய தக்காளி சண்டை திருவிழா நடக்கும் ஒவ்வொரு வருடமும். இந்த முறையும் நடந்திருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் வீசியதை அடுத்து அந்த நகரினுடைய அந்த வீதிகள் எல்லாம் பார்க்கும் போது சிவப்பு காட்சியாக அப்படி அந்த அளவுக்கு இரத்த காட்சி மாதிரி காட்சி அடைந்தது. ஸ்பெயினின் பூனெல் அப்படிங்கிற ஒரு நகரில தான் இடம்பெற்றிருந்தது இந்த தக்காளி திருவிழா. இதற்குரிய ஒண்டா ரெண்டா 150,000 கிலோகிராம் தக்காளி பாருங்களேன்.
0: ஒரு 250 தக்காளி எவ்வளவு விலை வருது?
1: அப்படியே இருங்க, 250 தக்காளிலேயே நான் நினைச்சேன் நீங்க அந்த தக்காளி எடுத்து ஒரு சோஸ் செஞ்சு அதுல ஏதாவது சாப்பிட்டு அப்படியே
0: தக்காளி சாப்பிடுறதுல
1: தக்காளி சண்டை வந்துடுறேன்னு. சரி, இந்த ஆண்டு மட்டும் 22,000 மக்கள் உலகத்தினுடைய பல நாடுகளில் இருந்து கலந்து கொள்வாங்க. நம்மளும் போனா அந்த இப்போ அந்த தக்காளி திருவிழால நம்மளும் போலாம்.
0: தக்காளியெல்லாம் அடி வாங்குறதுக்கு போகணும் இங்க இருந்து. அங்க
1: தக்காளியெல்லாம் அடி வாங்குறதுக்கு இங்க என்ன இவ்வளவு அடியெல்லாம் பாத்துட்டோம். இந்த தக்காளியெல்லாம் அடி வாங்குறதுதான் பெரிய விஷயமா. ஸ்பெயின் நாட்டுக்கு போனாதான் தக்காளியெல்லாம் அடி வாங்கலாம். சரி ஓகே, இப்ப பாட்டு கேப்போம். இந்த பாட்டு நல்ல பாட்டு.
0: துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல்.
1: 20 கோடி நிலவுகள்

0: நல்ல பாடு. போடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் நேரமே பொழுது.
1: மாலை 4:20.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
3: இது மக்கள் சூடிய
4: ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: போடுதாக நிகழ்ச்சியில் இந்த மனித எல்லாத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
2: ஒரு பெரிய காட்டில் வந்து ஒரு சிறிய எறும்பு வந்து வாழ்ந்து வந்திருக்கு. அந்த எறும்பு தினமும் வந்து அதிகாலையிலே எழுந்து தனக்கு கிடைக்கும் உணவுகள்ல வந்து சிறிய துண்டுகளை வந்து சேகரித்து வைக்குமா தனது வீட்டில் பத்திரமாக. அதை பார்த்த வெட்டுக்கிளி வந்து எப்போதும் கேலி செய்து கொண்டே இருக்குமா, இப்போது வெயில் நன்றாக இருக்கிறது, பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்காம நீ என்ன தினமும் வேலை செஞ்சுட்டே இருக்க அப்படின்னு கேலி பண்ணிக்கிட்டே இருக்குமா. எறும்பு சிரித்து கொண்டே சொன்னதாம், இன்று நன்றாக இருக்கின்றது என்பதற்காக நாளையை மறந்து விடக்கூடாது, கஷ்ட காலம் வந்தால் இந்த உணவு நமக்கு உதவும் என்று சொன்னதாம். சில நாட்களுக்கு பிறகு காட்டில் வந்து பலத்த மழை பெய்து கொண்டிருந்ததாம். பல நாட்கள் தொடர்ந்து மழை வந்து பெய்யறது வந்து நிக்கவே இல்லையாம். வெட்டுக்கிளிக்கு வெளியே சென்று உணவு தேட முடியலையாம். சரியா, வீட்டில் இருந்த உணவும் வந்து தீர்ந்துருச்சு. பசியுடன் இருந்த வெட்டுக்கிளி வந்து எறும்பின் வீட்டுக்கு சென்று உதவி கேட்டிருக்கு. சரியா, எறும்பு தன்னிடம் இருந்த உணவில் வந்து ஒரு பகுதியை வந்து வெட்டுக்கிளிக்கு கொடுத்திருக்கு. வெட்டுக்கிளி தனது தவறை உணர்ந்து, நான் உன்னை கேலி செய்தது தவறு, இனிமேல் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன், எதிர்காலத்தில் உழைப்பேன் என்று சொன்னதாம். அன்று முதல் வெட்டுக்கிளி எறும்பை போல உழைத்து கிடைக்கும் உணவுகளை வந்து சேகரித்து வச்சிருக்கு. வாழ்க்கையில் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியம்.
1: ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன சின்னதாக சேமிக்க ஆரம்பிச்ச பின்னுக்கு நம்மளுக்கு வந்துட்டு பெரிய ஒரு பாரிய ஒரு பொதியா எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமையும். சேமிக்கிறது வந்து சிறு வயதுல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப வந்து மிஸ் பண்ணிட்டாலும் நாங்க இப்ப கூட சேமிக்கலாம்.
3: குட்டி ஸ்டோரி.

0: காற்றின் வாசல் வந்தாய்.
1: ரிதம் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: நேரம் 4:35 திரும்பிடும்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
6: அன்னி சாயும் பிறவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். தட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் FM.

0: தொட தொட மலர்ந்ததுன்னு.
1: இந்திரா திரைப்படத்தில் இருந்த ஒரு அழகான பாடல். ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இந்த பாடலும் ஒளித்தோய்ந்திருந்தது.
0: ஓகே, நல்ல பாடல் நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு பயணித்துட்டு இருக்கிறாங்க, புத்தளத்தை நோக்கி பயணித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பாதுகாப்பாக அவங்களுடைய பயணங்கள் அமையணும், நல்ல பாடல்களும் உங்களுக்காக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னாச்சியா, ஜெயன்மணியில் வந்து ஊஞ்சல் ராட்டினத்தில் சிக்கி இருந்த திருவிழா பார்வையாளர்களை வந்து மீட்டிருக்காங்க. நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 70 மீட்டர் மற்றும் 230 அடி நீளம் உள்ள இந்த சவாரி வாகனம் வந்து பழுதடைந்த காரணத்தினால வந்து 23 பணியாளர்கள் வந்து அதுல சிக்கி பாதித்திருக்காங்க. சரியா, மொத்தமாக 90 நிமிடத்தின் போராட்டத்திற்கு பின்னர் வந்து இவங்களை வந்து மீட்டிருக்காங்க.
0: சரி, ஓகே, அமெரிக்கா பக்கம் போக போகின்றோம். அமெரிக்காவில் ஒரு சில வாரங்களுக்கு முதல் மெட்டா நிறுவனங்கள் மீது வழக்கு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக சிறுவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் பகிரப்படும் வகையில் சமூக ஊடகங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக மெட்டா நிறுவனத்திற்கு மீது ஏகப்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது அமெரிக்கா ஊடாக. இப்போ அந்த வழக்குக்கான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்கள் சிறுவர்களை அடிமையாக்கும் வகையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உறுதியாயிடுச்சு. அதுக்காக அமெரிக்க மாநிலங்களில் தொடுத்த வழக்குக்கு அமைய கிட்டத்தட்ட எவ்வளவு செலுத்தணும் அபராதம் தெரியுமா? $18 பில்லியன் இப்போ இழப்பீடாக செலுத்துவதற்கு மெட்டா நிறுவனம் இணைங்க இருக்கு. பாருங்களேன், உண்மையான விஷயம் தான், என்ன
1: உண்மைதான். இப்ப அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஜியா, நாங்கெல்லாம் பாடசாலை படிக்கும் போது சரியா அந்த டைம்ல வந்து கிரேட் ஒன்ல இருந்து ஃபைவ் வச்சும் படிக்கும் போது சில கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரி, அப்ப நம்ம வந்து கற்பனையில இருப்போம், அந்த கதையெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்ப அப்படி ஒரு கதை தான் அந்த பன்றி இறந்தனால வந்து பன்றி குட்டிகளுக்கு வந்து சிவபெருமானே வந்து பசுவாக மாறி பால் கொடுத்த கதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கோம். சரியா, இப்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஆந்திராவில் வந்து தாயின்று பசியால் வாடிய பன்றி குட்டிகளுக்கு வந்து பசு ஒன்று வந்து பால் கொடுத்திருக்கும் நெகிழும் சம்பவம் வந்து இப்போது வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. தாயை இழந்த நிலையில் பசியால் தவித்த பன்றி குட்டியின் அருகில் வந்து இந்த பசு வந்து பால் கொடுத்திருக்கான். பொதுவாக வந்து பசுக்கள் வந்து தாங்களது கன்றுகளை தவிர

0: குட்டிகளை வந்து அருகில் வந்து அவன் அனுமதிக்காதான். சரி, ஆனா இந்த சம்பவம் வந்து பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக வந்து இப்போது வந்து சொல்லப்பட்டிருக்கு.
1: சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். இந்த மணித்தேலத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் ஆனந்தி என்னன்னு சொன்னா, இப்ப அதிகமான மழை, அதே மட்டுமல்ல நிறைய ஒரு விடுமுறையை சொல்லியிருந்த மாதிரி, சோ தூர பயணங்களுக்கு பயணிக்கும் போது உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைக்கணும். வீதி விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே வீதி விபத்துக்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு, வீதி விபத்துக்கள் இருந்து முற்றாக இல்லாவிட்டாலும் குறைந்த அளவு குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள்ல வீதி விதிமுறைகள், வீதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்போட்டும் ஒரு நிகழ்ச்சி திட்டமாகத்தான் டேக் கேர் நிகழ்ச்சி திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்கள் ஊடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்காவின் வேலை திட்டத்துக்கு இணங்க இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட விழிப்பூட்டும் நிகழ்ச்சி திட்டங்கள், அகைக்கச்சக்க விஷயங்கள் நிறைய பேரோடு இணைந்து செயற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. எனவே சுயாதீன தொலைக்காட்சி பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க.
0: ஐடிஎன் மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் இந்த வேலை திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காங்க.
1: எப்போதுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும்.

0: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் போப்புறோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறோம். இன்றைய தினமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அழகான ஒரு கேள்
1: வெள்ளையோ
0: வந்திருக்காங்க, ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க.
1: சரி ஓகே,
0: விடைபெறும் நான் ஜி ஆர், என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சியானது.
1: தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.
0: நன்றி வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்காக முப்படைகளையும் அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அவசர சட்டத்தின் 12 பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கமைய இந்த பணிப்புரையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பொது ஒழுங்கை பேணுவதற்காக இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றின் உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். 300 கிலோ மெகாவாட்டிற்கும் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் கூரை மேல் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்கலன்களை எதிர்வரும் 30 தேதி வரை நிறுத்தி வைக்குமாறு எரிசக்தி அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 8 பிற்பகல் 3 கூரை மேல் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்கலன்களை நிறுத்தி வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: நேபாளம் மற்றும் சீனாவில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கு தொடர்பில் தாம் மிகுந்த வேதனையடைவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேபாள அரசாங்கத்தின் தலைமையிலான மீட்பு பணிகளுக்கு ஆதரவு அளிக்க ஐநா குழுக்கள் தேவையான நிவாரணப் பொருட்களையும் பணியாளர்களையும் திரட்டி வருவதாகவும் அன்டோனியோ குட்டரஸ் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மனித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்திகளை இரவு 7 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொத்தம் பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான், சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளைப் போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுரு கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லை அம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்கள்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

அன்பான உறவுகள் சொந்தங்கள் எல்லோருக்குமே விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக மாத்திரையில இருந்து நம்மளுடைய ஃபரீதா வந்திருக்காங்க. வணக்கம் ஃபரீதா.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஃபரீதா, எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: பாடல்கள்
0: நன்றி. அடுத்த பாடல் இருக்கு பூமி திரைப்படத்துக்காக.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: திரைப்படத்துல இருந்து அனிருத்தினுடைய இசையில ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முதன்ற நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக எட்டியந்தொட்டையில இருந்து நம்மளுடைய அன்பு சொந்தம் சரோஜினி வந்திருக்காங்க. வணக்கம் சரோஜினி. அன்பான மாலை நேரம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சரோஜினி, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாடல் நல்ல பாடல், சந்தோஷமான பாடல்கள்.
0: அப்படியே
1: எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. இதே சந்தோஷத்தோட எல்லா பாடல்களையும் கேட்டுட்டு இருங்க, சரியா?
1: ஓ அப்படிதான் மேடம், நான் நிகழ்ச்சி முடிய வரைக்கும் கேட்பேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே, அன்பு சொந்தங்கள் தானே. கேட்டுட்டு நீங்க உங்களுடைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருங்க, சரியா?
1: அப்படிதாங்க மேடம், ஒவ்வொரு நாளும் அப்படிதான்.
0: ஆடடா, ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கதெல்லாம் கேட்க போறீங்க?
1: மும்தா, சேதம், சாந்தினி, ராஜலட்சுமி, அருள்மொழி, சின்னைய மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, மகன்மார்கள் சுரேஷ், சுதாகர், சுமன், சுஜித் ஆகியோருக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, டான் திரைப்படத்துக்காக.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
2: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம். யார் இது?
3: என்ன
2: பேர் உங்களுக்கு?
3: கபூர்.
2: எப்படி இருக்கீங்க? ஓகே. அப்புறம் என்ன செஞ்சு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
3: பாட்டு காட்டுக்கிட்டு.
2: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
3: குடிச்சிட்டீங்களா?
2: ஆஹா, டீ எல்லாம் குடிச்சிட்டு அந்த எனர்ஜியோட இந்த பக்கமா வந்து கால் பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் இந்த பாடல் கேட்க போறீங்க?
3: இந்த பாடல
2: நன்றி. அடுத்தம் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு வியாபாரி திரைப்படத்துக்காக.

0: ஜகமை தந்திரம் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மார்க்ரெட்.
1: ஆமா,
0: எப்படி இருக்கீங்க?
1: பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க பே.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, எங்களுடைய அந்த சொந்தங்கள் தானே.
1: அதுதான்
0: அதுதான். அப்புறம் மார்க்ரெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னும் சமைக்கல, கொஞ்சம் லேட் ஆயிட்டான் சமைக்க.
0: அடடா, அப்புறம் நேற்று ட்ரிப்லாம் போயிட்டு வந்தீங்க, என்ன மாதிரி எப்படி இருந்தது?
1: போயிட்டு வந்து நல்லா ஹாப்பியா வந்தோம் வீட்டுக்கு.
0: ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றது
1: நல்லா குளிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு நாளா இருந்துட்டு வந்தோம்.
0: அதுதான் எப்பவுமே ஃபேமிலியோட இருக்கிற அந்த டைம் வந்து பொன்னான நிமிடங்கள், சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: அந்த பாடலுக்காக கணவருக்காகவும் மகள் சாருணிக்காகவும், மேசியா சாருணி, ஜென்சிகா சாருணி, ரோசரி அக்கா, புஷ்பராணி, உதயகுமார், உதயனி மற்றும் நம்ம பள்ளிகளத்தை சேர்ந்த அனைத்து சொந்தக்காரவங்களுக்கும், வசந்தம் சொந்த மனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: ஈஸ்வரன் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம். அன்பான வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு, இன்னும் சாப்பிடல. அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. வீட்டுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க.
1: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0767-76-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ

0: பாடலை போற்று திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக சண்முகநாதன் வந்திருக்காங்க. வணக்கம் சண்முகநாதன்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: பாடல்கள்லாம் இனிமையான பாடல்களுக்கா? பாடல்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அக்கா.
0: நன்றி நன்றி.
1: நல்ல பாடல்கள் அக்கா.
0: நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் டீ குடிக்கல அக்கா.
0: அப்படியா? ஓகே.
1: உங்களோட பேசிட்டு குடிப்பானு கொஞ்சம் தொடங்கி குடிப்பானு இருக்கிறேன் அக்கா.
0: அடடா, அப்படியா?
1: ஓ அக்கா, லைன் டைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்பதான் கிடைச்சு. மற்றும் உரகொலையில் இருக்கும் ராசம்மா செல்லையா குடும்பம், மட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி ராசம்மா குடும்பம், மற்றும் நாகஸ்தானில் இருக்கும் எனக்கு அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம், மற்றும் நாகஸ்தனை சத்தீஸ்தோசை வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா அவங்க எல்லோருக்கும், மற்றும் வியோயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி குடும்பம், மற்றும் தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சன் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகா, கொச்சிக்கடை ஈடனையா, மற்றும் ஹாட்டோ விஸ்வநாதன், கந்துளையால் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், மற்றும் நாகஸ்தனிற்கும் அபே ரத்நாயகா குடும்பத்துக்கும், உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பிய வணங்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி மாலதி லட்சுமண்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நூற்றிடத்து சுமார் அலைவரிசையில் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி பேச. ஹலோ, வணக்கம்.
2: அன்பான மாலை நேர வணக்கம்.
1: அடடா, ஒரு லீவ் கிடைச்சா போடும். எல்லா சொந்தங்களுமே வந்து ஒன்னா சேர்ந்து அப்படியே சிரிச்சு சந்தோஷமா இருக்குறது என்ன?
2: அதுதான் நாங்கள என்ஜாய்.
1: ஆமா ஆமா, அந்த அந்த நிமிடங்கள் வந்து எப்பவுமே பொன்னானது. அதனால அந்த தருணங்களை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, சரியா?
2: ஆமா.
1: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்காக கேட்க போறீங்க?
2: இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம், அனைவருக்காகவும் கேட்கணும்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8.
1: ஒளிக்கார்மிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

0: உங்களுக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கினால் 332 பேர் பலி, 900 பேர் வரையில் காணாமல் போயுள்ளனர். கடமை நேரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்த புகையிரத ஊழியர்களுக்கு தடை. கபரகல வீடமைப்பு வேலை திட்டம் நாளைய தினம் ஜனாதிபதி தலைமையில் மக்கள் உரிமைக்கு. குடிநீர் விநியோகத்திற்காக நாடு முழுவதும் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு. சொனால் தினோஷவின் அபார துடுப்பாட்டத்தால் இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து மீண்டது இலங்கை அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தின் திபெத்திய எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக 332 பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர். சுமார் 1500 பேர் வரையில் நேபாள மற்றும் திபெத்திய பகுதிகளில் காணாமல் போயுள்ளதாக நேபாள் மற்றும் சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டுள்ள நீர்த்தடை மற்றும் சேற்று மண் திரண்டுள்ளமையினால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அச்சுறுத்தல் காணப்படுகிறது. எனினும் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவசர உதவிகளை வழங்க தயார் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேபாள அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளார். நேற்று காலை நேபாளத்தின் ரஜ்வா மாவட்டத்தின் ஹொட்டேகோஷி ஆற்றை அண்மித்த பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதிக நீரோட்டத்துடன் கற்கள் சேற்றுமண் பெருமளவில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் வீடுகள், பாலங்கள், கட்டிடங்கள் என பெருமளவு சொத்துக்களும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. ரஸ்வா காடு எல்லையை அண்மித்த பிரதேசத்தில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அனர்த்தத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் திபெத்தின் கைலாஷ் மானஸ்வர ரோவ மத யாத்திரைக்காக பயணித்துக் கொண்டிருந்த யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். 384 சுற்றுலா பயணிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக நேபாள் சுற்றுலா சபை அறிவித்துள்ளது. அவர்களில் 291 வெளிநாட்டவர்களும் 93 நேபாள பிரஜைகளும் அடங்குகின்றனர். இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் சுற்றுலா பயணிகளும் அடங்குகின்றனர். பிந்திய தகவல்களுக்கமைய காணாமல் போனவர்களின் மொத்த எண்ணிக்கை அதனைவிட அதிகம் என தெரியவந்துள்ளது. குறித்த அனர்த்தத்திற்கு காரணம் நில அதிர்வு என ஆரம்பத்தில் சந்தேகம் வெளியிடப்பட்ட நிலையில் பின்னர் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் பிந்திய அறிக்கைகளுக்கமைய அதிர்வுகளுடன் பாரிய பனிப்பாறைகள் மற்றும் கட்பாறைகள் சரிந்தமையினால் குறித்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பாரிய பனிப்பாறையின் பகுதியொன்றும் கட்பாறையொன்றும் கீழ்நோக்கி சரிந்தமையினால் ஆற்றில் பாரிய தடை ஏற்பட்டு பின்னர் குறித்த நீர் சேற்று மண் மற்றும் கற்களுடன் திடீரென புரண்டு ஓடியுள்ளமை செய்மதி தரவுகளில் தெரியவந்துள்ளது. வெள்ளப்பெருக்கினால் நேபாளம் மற்றும் திபெத்தில் பிரதான வீதி கட்டமைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதோடு மின்சாரம், தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களை நேபாள ராணுவத்தினரும் போலீசாரும் மீட்புக் குழுவினரும் இணைந்து மீட்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் நிவாரணங்களை வழங்க முன்வந்துள்ளதுடன் இந்தியா வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எக்ஸ்பதிவொன்றினூடாக பாதிக்கப்பட்டுள்ள நேபாள் மக்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவும் நேபாள மக்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நெருக்கடியான காலப்பகுதியில் நேபாள மக்களுக்கு ஒத்துழைப்புடன் செயற்பட இலங்கை தொடர்ச்சியாக அர்ப்பணிப்புடன் இருக்கும் எனவும் பிரதமர் குறித்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேநேரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை நேபாள அரசாங்கம் மற்றும் மக்களுடன் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நேபாளத்தில் காணப்படும் அவசர நிலைமை தொடர்பில் அவதானத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. அபாயகரமான மாவட்டங்கள், அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள இலங்கையர்களுக்கு பாதுகாப்பு நடைமுறைகளுக்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. 24 மனிதியாளங்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்களும் வழங்கப்பட்டுள்ளன. மலேக மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் கபரகல நவோதயபுரம் வீடமைப்பு திட்டம் நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மக்கள் உரிமைக்காக கையளிக்கப்பட உள்ளது. 2023 ஆண்டு மார்ச் மாதம் 19 திகதி ஹல்தமுல்ல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பூனாகல கபரகல லியங்காவில பிரதேசத்தில் மண் சரிவு அனர்த்தத்தினால் 50 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வீடுகளை இழந்தனர். அன்று முதல் அவர்களுக்கு தேயிலை தொழிற்சாலை ஒன்றுக்குள் மோசமான வாழ்வியலை கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் துன்பியலான வாழ்வியலிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக்குவதற்காக மலேக மகிழ்ச்சி வேலை திட்டத்தின் கீழ் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் செயற்பாடு பெருந்தோட்டம் மற்றும் சமூக அடிப்படை வசதிகள் அமைச்சுகளினூடாக முன்னெடுக்கப்பட்டது. 10 பர்ஜ் காணியில் முழுமையான 50 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 550 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டுக்காக 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2 படுக்கை அறைகள், வரவேற்பறை, சமையலறை மற்றும் குளியலறையுடன் வீடுகள் காணப்படுகின்றன. காணியுடன் ஒரு வீட்டின் பெறுமதி 60 லட்சம் ரூபாய் வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வீடமைப்பு திட்டத்திற்காக 160 மில்லியன் ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு தேவையான வீட்டு உபகரணங்கள் மற்றும் சமையலறை உபகரணங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. நாளைய தினம் குறித்த வீடமைப்பு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட உள்ளது. நாட்டின் பல பிரதேசங்களில் இன்றைய தினம் மழையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் உஷ்ணமான காலநிலை நிலவும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒரு சில கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அதுகுறித்து அவதானம் செலுத்துமாறும் கடல்சார் சமூகங்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடல் அலைகள் 2 அல்லது 3 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேருவளையிலிருந்து காலி ஊடாக மாத்தறை வரையான பிரதேசங்களில் கடல் அலைகள் கரையை நோக்கி வரக்கூடிய அபாய நிலை காணப்படுகின்றது. கடல் பிரதேசங்களில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரும் கரையோர மக்களும் அது தொடர்பில் விழிப்புடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சபரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான காலநிலையே நிலவக்கூடும். ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை அதிக வறட்சி காரணமாக பொலன்னறுவை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் விலங்குகள் நீர் வற்றிய இடங்களில் உயிரிழந்துள்ளன. மெதிரிகிரிய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பரிவில மணலாறு ஆகிய பிரதேசங்களில் நீரின்மையினால் கால்நடை வளர்ப்புக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீர் மற்றும் உணவின்மையினால் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் ஊடுருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் வடக்கில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள வறட்சியான காலநிலையினால் வவுனியாவில் பப்பாசி செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பல ஏக்கர்களில் பயிரிடப்பட்டிருந்த பப்பாசி செய்கை இதனால் பாதிப்படைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்நிலையில் எல்னினோ நிலைமைக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் விரிவான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. பயிர்ச்செய்கைகளுக்கான நட்டஈடு வழங்கும் செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடமை நேரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துதல் புகையிரத செயற்பாடுகள் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சமூகமயப்படுத்தலை தவிர்த்துக் கொள்ளுமாறு புகையிரத திணைக்களம் விசேட சுற்றுநிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. புகையிரத திணைக்களத்தின் ஒரு சில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடமை நேரத்தில் மற்றும் கடமைக்குரிய சந்தர்ப்பங்களிலும் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிடுவது அதிகரித்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அதனூடாக புகையிரத சேவையின் நம்பகத்தன்மை, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிறுவன ரீதியிலான ஒழுக்க விடயங்களுக்கு பாதிப்பேற்படுவதை தடுப்பதற்காகவே குறித்த சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. புகையிரத பொது முகாமையாளர், புகையிரத திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மற்றும் தகவல் துறை அதிகாரிகளுக்கு மாத்திரம் புகையிரத திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளித்தரப்பினருக்கோ ஊடகங்களுக்கோ வழங்குவதற்கு அனுமதி காணப்படுகின்றது. குறித்த சுற்று நிரூபத்தின் ஆலோசனைகளை மீறும் அதிகாரிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறித்த சுற்று நிரூபத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ₹120 விற்பனை செய்ய வேண்டிய தண்ணீர் போத்தல்களை ₹200 விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தின் உணவக உரிமையாளருக்கு 950,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் போத்தலுக்கான உரிய சில்லறை விலையை தாண்டி கூடுதல் விலைக்கு அதனை விற்பனை செய்த உணவகத்திற்கே யாழ் நீதிமன்றத்தினால் இந்த தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினர் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுத்த சுற்றி வளைப்பின்போது 1 லிட்டர் தண்ணீர் போத்தலின் விலை ₹120 குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அதனை ₹200 விற்பனை செய்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. அதனையடுத்தே சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொருளொன்றை கொள்வனவு செய்யும் போது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விலையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது. செலுத்தும் பணத்திற்கு உரிய பற்றுச்சீட்டை பெற்றுக் கொண்டு அதனை உடன் வைத்திருப்பது விசாரணை நடவடிக்கைகளில் முக்கியமாகும். உரிய விலையை தாண்டி பாவனையாளர் சட்டத்தை மீறி செயற்படுவது தொடர்பில் தகவல்கள் இருந்தால் 1977 எனும் துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இந்தியாவுக்கு எதிராக கொழும்பில் நடைபெற்று வரும் 2வதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டியின் 5வது நாளில் இலங்கை அணியின் சோனால் தினோஷ புதிய சாதனையை புரிந்துள்ளார். அவரது துடுப்பாட்டம் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க இலங்கைக்கு உதவியது மாத்திரமன்றி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் தகர்த்தியது. முதல் இன்னிங்ஸில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் அடித்த தினோஷ இலங்கை அணி ஃபாலோவன் முறையில் மீண்டும் ஒரு சதத்தை நிறைவு செய்தார். இடது கை துடுப்பாட்ட வீரரான சோனால் தினோஷ போட்டியின் 5வது நாளில் இலங்கை அணியின் 2வது இன்னிங்ஸின் போது 197 பந்துகளில் தனது சதத்தை நிறைவு செய்தார். இந்த தொடரில் அவர் பெற்ற 3வது சதம் இதுவாகும். இந்த சாதனையின் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஒன்றில் 3 சதங்களை பெற்ற துடுப்பாட்ட வீரர்களின் பட்டியலில் சோனால் தினோஷ இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கினால் 332 பேர் வரையில் பலி, 900க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். கடமை நேரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்த புகையிரத ஊழியர்களுக்கு தடை. கபருகல வீடமைப்பு வேலை திட்டம் நாளைய தினம் ஜனாதிபதி தலைமையில் மக்கள் உரிமைக்கு. குடிநீர் விநியோகத்திற்காக நாடு முழுவதும் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு. சோனால் தினோஷவின் அபார துடுப்பாட்டத்தால் இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து மீண்டது இலங்கை அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

வணக்கம். நேற்றைய தினம் சீற்றுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் இப்போது முதல் கேட்கலாம். நேற்றைய தினம் சீற்றுக்கப்பட்ட அது கோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3091, வெற்றி இலக்கங்கள் முறையே 12, 17, 19, 28. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 12, 17, 19, 28. ஆங்கில எழுத்து ஜி, வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஜி. ராசிஸ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 4977, வெற்றி இலக்கங்கள் முறையே 23, 34, 39, 49. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 23, 34, 39, 49. வெற்றியீட்டிய ராசி சிம்மம், ராசி சிம்மம். சூப்பர் மோடிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3265, வெற்றி இலக்கங்கள் முறையே 37, 48, 58, 79. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 37, 48, 58, 79. ஆங்கில எழுத்து பி, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5426, வெற்றி இலக்கங்கள் முறையே 33, 46, 74, 77. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 33, 46, 74, 77. ஆங்கில எழுத்து ஆர், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஆர். கப்பருக்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2441, வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 51, 54, 58. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 51, 54, 58. ஆங்கில எழுத்து கியூ, மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் இலக்கம் 13, மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 13. சூப்பர் தன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 999, வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 2, 4, 8, 8, 2. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 6, 2, 4, 8, 8, 2. ஆங்கில எழுத்து எஃப், வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஃப். ஜயசம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 473, வெற்றி இலக்கங்கள் முறையே 4, 8, 8, 2. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 4, 8, 8, 2. ஆங்கில எழுத்து எஃப், மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஃப். சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1905, வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 30, 35. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 13, 30, 35. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

0: நன்றி.
1: அருமொழி முன்பன் மரசு சின்ன மகாதேவன் மாவன மூர்த்தி மேனவிளையா சோமஸ்ரீ தயாலன் உமாச்சந்திரன் கிருஷ்ணபக்தன் சிரிகாந்த் பாதுகோ சின்ன தம்பி பேண்டிக் தங்கத்துறை மற்றும் சமகநாதன் தாராணி பகுந்தரா தாராணிமா சரோஜினியம்மா சுலைமான் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கான பாடல்கள் மேடம்.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.

0: FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி மாலதி லட்சுமண்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கெட்டு மின்னல் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் முஹிதீன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி அக்கா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
2: இருக்கீங்க?
1: அப்படியா, ஓகே ஓகே.
2: சாப்பிட்டீங்களா?
1: அப்படியா, ஓகே ஓகே. முஹிதீன், அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
2: அனைத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்கு.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.

0: ஜெயிலர் 2 திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப
0: நன்றி. நன்றி. அடுத்த மறுசு பிரதான படல் இருக்கு லிங்கா திரைப்படத்துக்காக.

0: நான் படிச்ச பாடல்ல போட்ட பாடல் ரெண்டு பாடல் ரெண்டு ரெண்டு வரி பாடிக்கிறேன், சான்ஸ் ஒன்று தாருங்களேன் மேடம்.
1: ஓகே ஓகே.
0: தூத்துக்குடி பொன்னையா எங்கதையே கேளையா, தூத்துக்குடி பொன்னையா எங்கதையே கேளையா, அங்கே இங்கே சுத்தி கேட்டு வந்தானைய மாப்பிள உப்பு இல்லாத ஆம்பிள, அவன் உப்பு இல்லாத ஆம்பிள.

0: தேகம் முழுக்க உந்தன் ஏரியா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன வேணுமென்றாரு நான் உத பாட்ட கேட்பேன் ரசிப்பேன்.
1: நன்றி மேடம்,
2: ரொம்ப ரொம்ப அருமையா பாடுனீங்க. சரியா
0: பாடல் என்ன மேடம், எல்லாரும் டான்ஸ் ஆடி ஆடி சவுத்து போயிருப்பாங்க.
2: அடுத்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
0: அந்த பாடலை கேட்பதற்கு மேடம், தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனாரிக்கும் தம்பி மொய்டின், கொழும்பு 14 மும்தாஜி பேகம் அவரது கணவர் மோமத்தை செல்லம் ஆளுக்காகவும், மாமனல்ல சகோதரி நிஷா குடும்பத்துக்கும், பருத்தித்துறை சகோதரி திருப்புக்கு சொந்தக்காரி அருள்மொழிக்காகவும், புல்மோட்டை சைக்கிள் கடை கபூர் வசந்தம் கேட்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஏற்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: விளையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க பேசுறதுக்காக வத்தலையில இருந்து கருணா அண்ணா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: இன்னைக்கு லீவு தான மாசம். சாப்பிடி கூட நிகழ்ச்சி கேட்டிருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: ஆ சாப்பிட்டேன்.
0: ஓகே ஓகே. அடுத்த பாடல் யார் இருக்காங்கலாம் கேட்க போறீங்க?
1: எல்லாரும் கேம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.

0: மாம்பழ திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக ரத்தம்பரையில இருந்து சுரேஷ் வந்திருக்காங்க. வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கேன் சார். காவாத்து.
0: ஓகே ஓகே. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆ, இப்போ சமைச்சிருக்கேன் சார், சாப்பிடணும்.
0: ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆ, ரொம்ப பிடிச்சிருக்கா.
0: ஓகேமா ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்கலாம் கேட்க போறீங்க?
1: அக்கா உங்களுக்கு அதையும் ரத்தத்துல சுரேஷ்க்கும் நல்ல பாடுறாங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: அது போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட தான். நிகழ்ச்சியில் பாடல்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நாதன் நிகழ்ச்சியோட இருக்கதா சொல்லிருக்காங்க. அதே போன்று ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு. இன்றைய நாள் வந்து சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி கோகுல் நாத் நிகழ்ச்சியோட இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி ஆரங்கம்பதி நிகழ்ச்சியோடு ஆரங்கம்பதியிலிருந்து இதே ரத்தனம் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: இருக்காரு.
1: ஒளிக்காரமிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேரில் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் புவனேஷ் விடைபெற்று செல்லும் நானும் கலன்பையும் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரோபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இரவு பொழுதின் தாளாட்டாய் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வர காத்திருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 001 அல்லது 0312 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் ஆட்டோ விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் சார்.
0: விஸ்வநாதன் எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை போல் நல்லதான் உச்சாம இருக்கேன். சோ ஆரம்ப பாடலும் இனிமையான பாடல் ஒன்றும் கேட்டு கொடுத்தீங்க.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் விஸ்வநாதன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு விஸ்வநாதன். சொல்லுங்க விஸ்வநாதன்.
1: பாடல் உங்களுக்கு தர முடியும் சார்?
0: என்ன பாடல்?
1: அருமொழி முந்தஸ்திதம் ஹோயதன் ஈடன் மர்சூப் சின்ன மகாதேவன் திரு ஜாமினா மாமல மூர்த்தி மேலியா சோமசிரி தயால உமா சந்திர கிருஷ்ணபகன் ஸ்ரீகாந்த் பாதுகிருஷ்ண தம்பி
0: அன்பு வணக்கம் என்று வணக்கம். இனி இருப்பொழுது வணக்கத்தோடு தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். ஹவுஸ்போன் விஜயகுமார் வணக்கம் சொல்லியிருக்கார். எப்படி இருக்கீங்க? போனேஷ் வாங்க, உங்களுக்கும் வசந்த நிலா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் தயாராக இருக்கிறோம். வசந்த நிலா வானொலி உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்க சொல்லிக்கொண்டே நான் ஷாருக் அக்குரில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக வந்திருக்கிறார். இனி இரவு பொழுது வணக்கம் போனேஷ் என்று சொல்லிக்கொண்டே பாசையிலிருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். இனிமையான வணக்கம், எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆரையம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். போனேஷ் சார் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். கழுதாவளை தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துருக்கு. அதுபோல அன்பான வணக்கம் போனிஷன் அப்படி இருக்கிறீங்க. மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை டிராக்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். ஜோன் சித்திரன் வந்திருக்கார். போனிஷன்னா வணக்கம், கந்தப்பள்ள நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கிறார். மவுருஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். பொதுவில் ஜமால்தீன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார்.

0: வசந்த நிலா. காதுகளுக்கு இனிமையாக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் சுழிபுரம் சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நிலமா இருக்கிறேன். நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி நன்றி. பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: ஓ, நான் நல்லா பிடிக்கிறேன்.
0: சரி சாந்தா, சொல்லுங்க சாந்தா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? வெள்ளவத்தை

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது, நினைவுகளை தோண்டும் பாடல்கள். எங்களோட அழைப்பில் சந்திரன் யாழ்ப்பாணத்திலிருந்து. வணக்கம் சந்திரன். நன்றி. சொல்லுங்க சந்திரன், அந்த பக்கம் மழையா?
1: மழை இல்லன்னா
0: சரி, அப்ப நிலவின் ஒளியில அப்படியே இருக்கிறீங்க. சரி சந்திரன், நீங்க ரேடியோ கேட்டு பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பேசினால் கொஞ்சம் சிக்கல் தான். ரேடியோ பேசும்போது நீங்கள் அழைய, தொலைபேசியில் எங்களோட பேசும்போது ரேடியோ கேட்டு பேசாமல் தொலைபேசியில் கேட்டு பேசினால் அது சரியான முறையில் அது உரையாடல் செல்லும். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு.

0: வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் கண்ணா. வணக்கம் கண்ணா.
1: வணக்கம் நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன். இல்லைங்க, இத்தனை என்ன சொல்லுது?
1: மழைதான்.
0: சரி, நிலவு வந்தாரா? நிலவு வந்ததுச்சா?
1: நன்றி.
0: ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே லிங்கம் தர்மலிங்கம் நிகழ்ச்சிக்கு இருக்கதா சொல்லியிருக்கார். கந்தராய் ஜெய்சர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கந்தராய் இருந்து முகமது ஜெய்சர் என்று சொல்லியிருக்கார். கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். மாலாபரன் ஹட்டனில் இருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்க? நான் காங்கேயத்தைச் சேர்ந்த செல்வரத்னம் ஸ்ரீ பத்மநாதன் லோகநாதன் எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. அக்கறைப்பட்டு ரசானா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபைரோ ஸ்டைலர்ஸில் ரொம்ப சுத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. மூடு தூதூர் பட்டுத்திடலிருந்து வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். ரொம்ப நன்றி. ஹாப்பி குட் நைட்னு சொல்லக்கூடிய மாவனிலிருந்து நீசா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. புவனேஷ்ணா அப்படி இருக்கிறீங்க? வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கின்றேன். தங்கமலையிலிருந்து ஜமுனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரமஹபுத்தலை பாலா கார்த்திக் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு ரஞ்சம் மர்ஷூக் வணக்கம் மர்ஷூக் அப்படி இருக்கிறீங்க. வேணி பலாங்கோலிருந்து நிகழ்ச்சி கேட்கிறாங்களாம். அகரப்பட்டு ஜோன் நேகாம்பரம் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். மணிமன்னன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். புவனேஷ் புரதர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறார். நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? புவனேஷ் அண்ணா எப்படி இருக்கிறீங்க? இரவு பொழுது வணக்கம் கணபதி மனோகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நாசர் அன்பு வணக்கம் என்று வந்திருக்கார். சவன் மாதம் நசார் என்று சொல்லியிருக்கிறார். இனிமையான வணக்கம் ஹாஷினி. ஆனா நீங்க சுகமா இருக்கீங்களா? பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்குது. அம்மா பாடல் அருமையாக இருக்கிறது சொல்லிக்கொண்டே, இன்று நான் பிறந்ததும் என் அம்மாவின் உயிர் போனது, நான் மட்டக்களப்பு அரசியல் சொல்லியிருக்கிறாங்க. அம்மன் புறத்திருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டே தீபா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. முத்தையா காளிமுத்து வணக்கம் சொல்லியிருக்காரு. தொண்டை மன்னாறு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. கொட்டக்கலை வசனம் சந்தர்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லிக்கொண்டே தொண்டமான் புறத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுப்பதாக எழுந்திருக்கிறார்.

0: காற்றலைகள் வசந்தனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றகள். 102.6 102.8 நல்ல வசியில் எங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.org இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். எங்களுடைய அழைப்பில் சலாம் வந்திருக்கார். வணக்கம் சலாம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: சலாம், எப்படி இருக்கிறீங்க சலாம்? சரி சலாம், எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா, சரி சலாம் சொல்லுங்க. சலாம், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு கலத்துறை கரியலிருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சி கொண்டு சொல்லியிருக்காங்க. அன்பு வணக்கம் ராஜலட்சுமி அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கு. உங்களை போலவே
1: பாடலுக்காக உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள் தயார் பிள்ளைகள் அது வடிவலையா அருள்மொழி கடலுக்கு நந்தகுமார் அம்மா சின்னச்சி ராணி அம்மா மற்றது முடலகளை தாண்டி அம்மா பத்மாமா எட்டியாந்தோட்டையில் இருக்கும் தம்பி தயாளன் அம்மா அண்ணி பனாவத்தில் இருக்கும் சௌந்தர்மையா ஆட்டோ ஈஸ்வரன் சரோஜதி அம்மா மாணிப்பாய் சிவரத்னம்மையா சின்னையா மகாதேவன் மாத்தேவகுல தமிழ்ச்சந்திரன் கலத்துறை இருக்கும் காந்தி குடும்பத்தாருக்கும் எல்லா சொந்தங்களையும் சேர்த்துக்கிட்டு எனக்கு அந்த சுவாமி தரும் அம்பாந்தோட்ட ஜனிலா மன்சூர் இதையும் சேர்த்து
0: பண்ணுங்க
1: எல்லா சொந்த சொந்தங்களும் சேர்த்து அந்த பாட்டு தர பாருங்க.
0: எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வர காத்திருக்கிறது. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 2 775 0 1 அல்லது 0312 2 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் அணிந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் மாவனல் எழுந்து நீசா. வணக்கம் நீசா.
1: வணக்கம்
0: சார். எப்படி இருக்கீங்க நீசா?
1: நன்றி.
0: அன்பான வணக்கம் மனசில் கொண்டே கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பெரிய நிலவில் இருந்து நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே மௌனங்களை தபாலிட்டுக் கொண்டு நிம்மதியை நீயாகவே கடந்து வாங்கிக் கொண்டாய். இப்போது இரவுகளை சலவி செய்கின்றன என் இதயம் என்று சொல்லியிருக்கிறார். கே உவைதின் கந்தலாயில் இருந்த கமன்சனை பதிவிட்டுக்கிறார். அன்பு வணக்கம். தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. அக்கறை பற்றி பாப்டிலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எம் ஐ சஃப்ரா அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு காத்தாங்குழந்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஹாய்ஹனா வணக்கம். ரோஸ்பேரில் இருந்து ரோஷான் சுகுமார் என்று சொல்லிக்கொண்டே பாடல்கள் அனைத்தும் பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி. அறிவிப்பாளர் சகோ புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. ஜே ஏ எம் ரிஸ்வான் ஹெலந்த கூட வேறு வெள்ளந்த நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். கந்தப்பலை ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹாய் புவனேஷ் பிரதர் எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே ரத்தொட்டை கம்மடுவை ஆறுமுகம் ராஜ் என்று சொல்லிக்கொண்டு என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு மனைவி மல்லிகா, மகள் யசு, அபி மற்றும் வசந்த உறவுகள் அனைவருக்காகவும் கம்மடுவ வருஷ டெய்லர்ஸ் தாடி ராஜாவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நீலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பின் ஏற்படுத்துங்கள் ஃபேஸ்புக் வழியாகும். அன்பு வணக்கம் புவனேஸ்வரன் நான் சொல்லிக்கிறேன். சரஸ்வதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நான் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க, நன்றி. நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். எங்களோட அஸ்வினி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்துருக்கிறாங்க, வணக்கம். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே. சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக யாழ்ப்பாணம் பாசியூர் இன்ஷாப் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைத்திருக்கிறார். வணக்கம் யாழ்ப்பாணம், இனிமையிலிருந்து ரவிசாந்தா நாகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் என்று பகிர்ந்திருக்கிறார். நிர்மலா பாலா வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அமைதியான இரவு பொழுது வணக்கம் பாசர் எழுந்து தம்பி ராஜா, நன்றி தம்பி ராஜா. நடராஜன் லோகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? வத்தலிலிருந்து யுவராணி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் தேஜா என்று சொல்லிக்கொண்டே எனக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது. பொத்துவிலிருந்து பாடகர் ஜியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான வணக்கம் போனிச்சுன்னா அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே ஜெகா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மகன் அஸ்வின் யஸ்வின் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஜெகனுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மதுரம் தங்க மனுஷனை பதிவிட்டுக்கிறாங்க. திவ்யா அன்பு வணக்கம் என்று பதிவிருக்கிறாங்க. வத்தல குமரன் திவ்யா என்று சொல்லியிருக்கிறாங்க, நன்றி. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

அளித்து வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

2.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம்

9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

2.8 வசந்தம் எஃப்எம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

புதுமைகளோடும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 28 திகதி வெள்ளிக்கிழமை, ஒரு மங்களகரமான நாளில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிச்சமிக்க நாளாகவும் மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு, உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0031, இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் வழியாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். 102.6, 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் காலை பொழுதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு.

0: சிகரெட்.
1: வெக்கம்
2: இது.

பொழுதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6, 102.8 அலைவரிசையினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த முறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சேம்குமார், ஈடன், குணசீலன், வசந்தகுமார் மற்றும் உமாச்சந்திரன், பத்மசீலன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த முறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கேஷாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பாராஸ்டி சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து அபி, ஜானு, பவிஷானா, ரொசானி, தேஜா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எட்டியாந்தோட்ட பனாவத்தையிலிருந்து மிஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, வினிதா மற்றும் வின்சீட்ல இருக்கும் குமாரி, கந்தசுவாமி, ரவிச்சந்திரன், கோபால், மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி மற்றும் சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் மற்றும் யதீஸ்வரி, கவஸ்கரன், லவித்ரன், டிலுக்சன், தன்னுடைய நண்பன் உசாந்தனையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை ட்ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். மீனவேட்டையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மனைவி கௌதமி மற்றும் மகன் சதீபன், மகள் பருஷானா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு காலை நேர வணக்கம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று அட்டன் கேம்பளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று ஆரையம்பதி இதயரத்னம் மற்றும் அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்கியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய விடியல் அனைவருக்கும் நலமான விடியலாக அமைந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சிவராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. திருக்கோவிலிருந்து திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹட்டன் குயில்பத்தையிலிருந்து பரமா நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.